நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷ்வேன மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 13 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 30 தேதி புதன்கிழமை மத்தியலை 720 கிலோஹர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நொடி.

0: கடனல்.
1: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971 அதிகாரம் பெருமை.
0: ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இளி ஒருவர்க்கு அகுதிரந்து வாழும் எனல்.
1: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம் சுண்ணாம்பின் வலிமையும் பயன்பாடும், தகவல்கள் எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறுவது 18 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை வழங்குபவர் சம்பூர்ணம் ரமேஷ் அவர்கள், 8:30 திரைகானம், 9 அரங்கிசை ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீண இசை இடம்பெறும், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10 ஜப்பானில் நடைபெறும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும், தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சைலேந்திரன் அவர்களின் கிட்டாரிசை கேட்கலாம், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். சிறுதானிய பாதையில் சுயதொழில் பயணம், உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். அடுத்து இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக அழகின் அழகே தலைமுடி பராமரிப்பு குறித்து குறிப்பு வழங்குகிறார் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம், நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுவது முதல் பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்களுடன் கூறும் கருத்து.

கருத்துக்கள் இடம்பெறுவது இரண்டாம் பகுதி. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பிற்பகல் 1:30, 3:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரைகானம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக காது கேளாதோர் தினத்தையொட்டி பல்வகை உடல் குறைபாடு உடையோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் முன்னாள் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் ஜே விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரீவைண்ட். இவை யாவும் 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று.

நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 7:15 திரை இசை, 9 மணிக்கு அரங்கிசை. ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் இடம்பெறுவது லலித சங்கீதம். 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம், தஞ்சாவூர் ஆர் ராம்தாஸ் அவர்களின் மிருதங்க இசை, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். இடம்பெறுவது சதுஷ்ட ஜாதி திருப்புடத்தாளம். 2:45 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ரோர் இன் த வைல்டர்னஸ், காவ்யாஸ்ரீ வழங்கும் உரை. த சைல்டு ஹூ நெவர் லெஃப்ட் உரை வழங்குகிறார் பவித்ரா. வேர் நீட் மீட்ஸ் டெக்னாலஜி உரை வழங்கியவர் அவினாஷ் சங்கர். நிறைவாக ஃப்ரம் தும்பா டு த ஸ்டார்ஸ் உரை வழங்கியவர் அபிஷா ஷரல். 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் மணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சா கா விஷேக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இவையாவும் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு, 11 மணிக்கு என்றும் இணையவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, இதில் திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் திருக்கண்ணமங்கை பக்தவக்ச

0: Corps said the operation was carried out jointly by the Army Police and the Central Reserve Police Force CRPF in Korag near Yuzmarg in Badgam. In men's cricket, India will face the West Indies at Barsapara Cricket Stadium in Guwahati today in the second ODI of the three-game series. The match will begin at 2 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி நினைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
3: இன்றைக்கு எது அறிவு என்பதை குறித்து சிந்திப்போம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றுள்ள மனிதனுக்கு தனியான தலையான அறிவு ஒன்று உண்டு. அதுவே 6வது அறிவு. நல்லதன் நலனும் அல்லதன் தீமையும் எண்ணி பார்த்து அல்லதை விளக்கி நல்லதை செய்யுமாறு அந்த அறிவு வழிகாட்டுகிறது. அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக் கொண்டு இருப்பது அறிவாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்தி செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது. அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பைப் போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததை காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும். அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும். வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிற போது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிற போது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமார்த்தியமாக பிழைப்பது

0: அல்ல. எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக

நேரம் இப்பொழுது 6:56. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து வி. நடராஜ முதலியார் பாடியுள்ள பாடல்

0: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 13 நாள் புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? 1 விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும். அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது 1 பரு விதை என்றால் 60,000, 2 பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 1 பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம். நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள், நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது. கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும். கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
3: ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம்

0: அளவு பரிசோதனைம்பாங்க. அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, நுண்கிருமிகள் அதனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும்.
1: வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன பயன்களாவன முயலுக்கு தீவிரமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு, பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின்போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும்

0: செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வலுப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றுக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100m கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100m தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில்

0: இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55:20. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:25:20. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது

0: பிரிட்டனின் சூழல் பிரச்சினைகளிலிருந்து அந்நாட்டை மீட்டு வரும் நடவடிக்கை சிலவற்றை நேற்று தெரிந்து கொண்டோம். இன்று பலனளித்து வரும் பிற சூழல் திட்டங்கள் குறித்து காணலாம். சமூக நீதி குழுக்கள், இந்த தன்னார்வலர்கள் பிரிட்டனின் நீர்வழிகளை கண்காணித்து சுற்றுச்சூழல் சட்ட மீறல்களை எடுத்துரைத்து குற்றங்களை சுட்டிக்காட்டி இதுபோன்ற சூழல் மீறல் நடவடிக்கைகளுக்கு எதிராக அணிதிரண்டு வருகின்றனர். கடினமான ஆதாரங்களை சேகரித்து ஊடகங்களுக்கு வழங்கி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரிக்க செய்கின்றனர். மக்கள் பங்களிப்பினால் மட்டுமே விஷயங்கள் மாறும் என அவர்கள் நம்புகின்றனர். மினி காடு புரட்சி. ஆக்ஸ்போர்டை தளமாக கொண்ட சுற்றுச்சூழல் தொண்டு நிறுவனம் ஒன்று இந்த நுட்பத்திற்கு முன்னோடியாக உள்ளது. இது இங்கிலாந்து முழுவதும் சிறிய காடுகளை உருவாக்குகிறது. மரங்களை நடுவதோடு மட்டுமல்லாமல் மரங்கள், புதர்கள், பாசி, புஞ்சை, பாக்டீரியா, பூச்சிகள் மற்றும் விலங்குகள் உட்பட இணைந்து வாழ்ந்து உயிரினங்களின் சமூகம் செழித்து வளர தேவையான சூழலை உருவாக்குகிறது. 2030 500 காடுகளை நடுவதை நோக்கமாக கொண்டு இந்த தொண்டு நிறுவனம் 150 மேற்பட்ட சிறிய காடுகளை நட்டுள்ளது. இப்படி மக்களின் பங்களிப்புடன் கூடிய மேலும் பல திட்டங்கள் இங்கிலாந்தில் கண்கூடான சில மாற்றங்களை உண்டாக்கி வருகின்றன. இது சூழல் ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமைந்துள்ளது. வேறு என்னென்ன திட்டங்கள் இங்கிலாந்திற்கு கை கொடுத்து வருகின்றன என்பதை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: ஏய், என்ன ரொம்ப நேரமா ஏதோ டீப்பா யோசிச்சிட்டே இருக்க?
1: ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அதே சமயத்துல டிஃபரெண்ட் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன்.
0: ஏதாச்சும் பாத்திரம் இல்ல ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி பொம்மை,
1: அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா எல்லாரும் பண்றதுமா? நான் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மரக்கன்று கொடுத்தா என்ன?
0: மரக்கன்றா? அது எப்படி யூஸ்ஃபுல்லா நீ சொல்ற?
1: நீ சொல்ற கிஃப்ட் அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா நான் சொல்ற கிஃப்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வரப்போற தலைமுறைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே சமயத்துல இயற்கையை பாதுகாத்த மாதிரி இருக்கும்.
0: ஏய், சூப்பர் ஐடியா.
2: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.8°C, பதிவான ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29°C, பதிவான ஈரப்பதம் 88%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதும் இல்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி நேர்களினி கேட்க இருப்பது

கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அரிஸ்டாட்டலின் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்

0: நாளும் அறிவோம். சுண்ணாம்பின் வலிமையும் பயன்பாடும் தகவல்கள் வழங்குகிறார் வி. வள்ளி அவர்கள்.
1: சுண்ணாம்பு என்பது சுண்ணாம்பு கல் அல்லது சிற்பிகளை சுடுவதன் மூலமும் நீரேற்றம் செய்வதன் மூலமும் பெறப்படும் CaOH2 ஆகும். இது ஒரு கனிம காரத்தன்மையுள்ள கால்சியம் சேர்மம் ஆகும். வெண்மை நிறம் கொண்டது. ஒரு வெப்ப உமிழ்வினையில் சுட்ட சுண்ணாம்புடன் கவனமாக நீர் சேர்க்கப்பட்டு அது நிலைத்தன்மை வாய்ந்த நீர்த்த சுண்ணாம்பு அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறும். ஒரு சூளையில் உயர் வெப்பநிலையில் எரிக்கப்பட்டு வினைத்திறன்மிக்க சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு CaO உருவாக்கப்படுகிறது. ஒரு வெப்ப உமிழ்வினையில் சுட்ட சுண்ணாம்புடன் கவனமாக நீர் சேர்க்கப்பட்டு அது நிலைத்தன்மை வாய்ந்த நீர்த்த சுண்ணாம்பு அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாற்றப்படுகிறது. நீர்த்தப்படாத அல்லது பதப்படுத்தப்படாத சுண்ணாம்பு கட்டி அதிக அரிக்கும் தன்மை கொண்டது. இது ஈரப்பதம் அல்லது திசுக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கடுமையான வெப்ப மற்றும் காயங்களை ஏற்படுத்துகிறது. சுண்ணாம்பு நம்முடைய முன்னோர்களின் கட்டிடக்கலை கட்டுமானத்தில் மிக முக்கியமான ஒன்று. இதற்கு வெள்ளை தங்கம் என்று பெயர். குறைந்த அளவில் வயலுக்கு உரமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுண்ணாம்பில் இரண்டு வகை உள்ளன. மூலக்கல் அவித்த சுண்ணாம்பு, நாம் வெற்றிலக்கி இதை பயன்படுத்துகின்றோம். இது சிறிதளவு பயன்படுத்தினால் உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறது. சுண்ணாம்புக்கல் இயற்கையாக மலையிலிருந்து கிடைக்கிறது. சுண்ணாம்புக்கல்லை 1000 டிகிரி சூட்டில் சுட்டால் சுட்ட சுண்ணாம்பு கிடைக்கும். கரியமில வாயு வெளியேறும். சுட்ட சுண்ணாம்புடன் தண்ணீர் சேர்த்தால் நீற்று சுண்ணாம்பு கிடைக்கும். நீற்று சுண்ணாம்பு காற்றில் உள்ள கரியமில வாயுடன் சேர்ந்து மீண்டும் கல்லாக மாறும். அதனால்தான் வெள்ளையடித்த சுவர் கெட்டியாகிறது. தெளிந்த சுண்ணாம்பு நீர் வடிகட்டிய தெளிவான நீர் சோதனை கூடத்தில் பயன்படும். சுண்ணாம்பு பால் வடிகட்டாத கலங்களான நீர் வயலில் சுவரில் அடிக்க பயன்படுத்தப்படுகிறது. மலையிலிருந்து வெட்டி எடுத்த கல்லை பெரிய சூளையில் வைத்து எரித்தால் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கல் உடைந்து பொடியாகிறது. சுண்ணாம்பு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிருமி நாசினியாகவும் மண்ணை வளமாக்குகிறது. சிமெண்ட் தயாரிப்பில் முக்கிய பொருள் சுண்ணாம்பு. மணலுடன் சுண்ணாம்பு மற்றும் வெல்லம், கடுக்காய் போன்றவை கலந்துதான் நம் பழங்கால கட்டிடங்கள், அரண்மனைகள், கோவில்கள் கட்டப்பட்டன. 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நம் கோவில்கள் உறுதியுடன் காட்சியளிக்கின்றன. குடிநீரை தூய்மை செய்ய பயன்படும் நீர் சுத்திகரிப்பு பொடி சுண்ணாம்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தாஜ்மஹால் கட்டிடக்கலையிலும் சுண்ணாம்புதான் பயன்படுத்தப்பட்டது. கடலில் உள்ள சங்கு, சிப்பி, கிளிஞ்சல் எல்லாம் சுண்ணாம்பால் ஆனவையே. தமிழ்நாட்டில் அரியலூர், திருச்சி, தூத்துக்குடி, சேலம் மாவட்டங்களில் சுண்ணாம்புக்கள் இயற்கையிலேயே அதிகம் கிடைக்கின்றது. அரியலூரில்தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய சிமெண்ட் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. ஏனென்றால் அங்குதான் மூலப்பொருள் கிடைக்கிறது. மண்ணில் இயற்கையாகவே அதிக அளவில் சுண்ணாம்பு நிறைந்துள்ளது. தொழிற்சாலைகளில் சுண்ணாம்பின் பயன்பாடு முக்கியமானது. சர்க்கரை ஆலையில் கரும்பு சாற்றை சுத்தம் செய்யவும், தோல் தொழிற்சாலைகளிலும், காகித தொழிற்சாலைகளில் காகிதத்தை வெண்மையாக்கவும், எஃகு தொழிற்சாலையில் இரும்பில் உள்ள கழிவை நீக்கவும் சுண்ணாம்பு பயன்படுகிறது. தூத்துக்குடி ராமேஸ்வரம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தான் உலக புகழ் பெற்றது. சுண்ணாம்பு சத்து குறைந்தால் எலும்புகள் வலுவிழந்து விடுகின்றன. கால்சியம் குறைபாடுகளுக்கான மாத்திரைகளை தவிர்த்து சுண்ணாம்பு சத்து நிறைந்த இயற்கையான தாவர உணவை உட்கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நாளும் அறிவோம். சுண்ணாம்பின் வலிமையும் பயன்பாடும் தகவல்கள் வழங்கினார் வி. வள்ளி அவர்கள்.
2: புத்தம் புது காலையில் அடுத்து உயர்ந்து உள்ள

0: மலரமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
1: இந்த இயற்கை எவ்வளோ பெரிய பேர் அதிசயத்தை நடத்துதுன்னு பாருங்க. ஒரு இரத்தத்தை பாலாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பாருங்க, அது எந்த அறிவியலில் போய் கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல. அப்படியான ஒரு புனிதமான ஒரு உறவு தான் தாய். அம்மாவுக்கு நிகராக இந்த உலகத்தில் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அம்மா என்ற அந்த ஒற்றை சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு என்பது எல்லா உயிர்களும் உணரக்கூடிய அன்பு. மனிதர்களுக்கு மட்டும்தான் தாய் அன்பு இருக்குன்னு இல்லை, எல்லா உயிர்களிடத்தும் தாய்மை அப்படின்ற அந்த பண்பு நிறைஞ்சு வழியுது. ஆனால்தான் பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் தாய்மை பண்பை, தாய்மை குணத்தை நம்மளால் வார்த்தைகளால் விவரிச்சிடவே முடியாது. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத மனதார விரும்பக்கூடியவளாகத்தான் இருப்பாள். அப்படிப்பட்ட தாய் எதையெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கா, தன்னுடைய இரத்தத்தையே பாலாக கொடுக்குறா. குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் சமைச்சு கொடுக்குறா. பால் கொடுக்குற நேரத்தில் குழந்தைக்கு இன்னும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பத்தியமாக இருக்கின்றாள், பத்திய உணவு சாப்பிட்றா. அதனால் குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி பாதையிலும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவள் அப்படின்னா தாய். தந்தையும் நாம் பார்க்குறோம். இந்த தாய்க்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், துறவிகள் கூட தன்னை பெற்றெடுத்த தாயினுடைய பாதங்களில் விழுந்து வணங்கலாம், ஆனால் அந்த தாய் அந்த துறவியினுடைய கால்களில் விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது பக்தி இலக்கியம். அந்த அளவுக்கு தாயினுடைய மகத்துவத்தை பார்க்குறோம். இறைவன் கூட தான் இல்லாத ஒரு தருணத்தை தாயின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் தீர்த்து வைக்கின்றான். தன்னுடைய இல்லாமையை தாய் என்ற அந்த ஒரு உறவின் வழியாக சமன்படுத்தி இருக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியான ஒரு தாய்க்கு பட்டினத்தார் ஒரு ஒப்பாரி பாடலை பாடுறார். அந்த ஒப்பாரி பாடலுக்குள்ள அந்த தாயினுடைய அன்பு, அவள் எப்படியெல்லாம் வளர்த்துருக்கிறா, அவள் எப்படி தன்னுடைய வயிற்றில் அந்த கருவை சுமந்திருக்கிறா, அந்த தாய்க்கு அவள் விருப்பத்திற்கு உரிய உணவை நம்ம கொடுத்தோமா, வாய்க்கரிசி போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் பாடல் பாடுறார். அவர் இல்லற கடமைகளில் இல்லை, அவர் துறவியாக போயிட்டார். இந்த வாழ்க்கை எல்லாமே மாயை, இந்த பணம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை, இந்த இளமை அப்படின்றது நிலைக்காது அப்படின்னு அந்த மெய் ஞானத்தை புரிந்து கொண்டு அவர் துறவியாக மாறிட்டார். துறவியாக போனதுக்கு அப்புறமா கூட அந்த எல்லா பற்றுகளையும் விட்டவர்கள், அப்பா மேலே இருக்கிறது, மகன் மேலே இருக்கிறது, மனைவி மேலே இருக்கிறது, மற்றும் இருக்கிற நண்பர்கள் மேலே இருக்கிறது, எல்லா பற்றுகளையும் விட்டவர் தாயினுடைய இறப்பை மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் கதறார். அந்த கதறல் எப்படி இருக்கு, அந்த ஈமச்சடங்கு பண்ணுறதுக்காக அவர் புறப்பட்டு வந்திருக்காரு, அப்படி வரும்பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு கடைசியில் கொல்லி வைக்கிறதா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முந்தி தபம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். என்ன 10 மாதம் 300 நாளாக சுமந்தாலே இறைவனை ஆதரித்து என் நான் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பெற்றெடுத்தாலே அப்படிப்பட்ட தாய்க்கா நான் வந்து கொல்லி வைக்கிறேனே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பாடலை பட்டினத்தார் பாடியிருக்கார். அதனால் இந்த உலகத்தில் எதை விட்டாலும் தாய் தந்தையர்களை பாதுகாப்பதை நாம் விடவே கூடாது அப்படின்றதுக்கு இந்த பாடல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது.
0: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.

0: இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குத்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குத்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து

0: இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு, தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும், ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஹவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும், மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25, 10:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
1: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுமே ஆங்கில அப்ரிவியேஷன் சொல்கிற வார்த்தைகள். பிசிஓடினா பாலி சிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், பிசிஓஎஸ்னா பாலி சிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனையை சார்ந்த வார்த்தைகள் தான். அப்படின்னா செனமுட்டை பையில் அளவுக்கும் அதிகமாக ஃபாலிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை நீர்க்கட்டிகள்னு பாமர மொழியில் சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷில் பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக செனமுட்டை பையில் உங்களுக்கு இத்தனை ஃபாலிக்கல் தான் தெரியும்னு ஒரு கணக்கு இருக்குது ஸ்கேனில். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான கணக்கு இருந்து கரெக்டான ஃபாலிக்கல் வளர்ச்சி இருந்தால் ரெகுலராக நார்மல் பீரியட்ஸ் வரும், அவங்க ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு எடுத்துப்போம். பட் பிசிஓடி பிசிஓஎஸில் என்ன நடக்கும்னா அளவுக்கும் அதிகமான குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் ஸ்கேனில் தெரியும். அந்த அப்பியரன்ஸை எங்களுடைய மருத்துவ மொழியில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்போம். இந்த பிரச்சனை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கும்போது அவங்க உடல் பருமனோடோ அல்லது அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டால் மட்டும்தான் தீட்டு வரும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோ, சில லேப் டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை வெரிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மாதவிடாய் ஓட கேலண்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதமும் கடந்த 6 மாதமாக ஒரு வருடமாக எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு கணக்கு மாதிரி எடுப்போம். அதை பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் கொடுக்கறது தான் பிசிஓடி. வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அந்த டயக்னோசிஸை கொடுக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி அவங்க இரத்த அணுக்கள் ரிப்போர்ட்டு ப்ளஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் நிர்ணயிக்கும் அந்த டயக்னோசிஸை. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மருத்துவ ஆராய்ச்சிக்குள்ளே இருந்துட்டுருக்கிற ஒரு கண்டிஷன். அது கிட்டத்தட்ட ஒரு மில்லினியம் டிசீஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அது அளவுக்கும் அதிகமாக உலகளவில் மற்றும் நம்ம நாட்டிலேயே இது ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் ஆஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்போது நம்ம மரபணுக்கள், ஏற்கனவே ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம், நம்ம மரபணுக்கள் ரீதியாக நமக்கு அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கை முறை சரியில்லை, நம்மளுடைய சுற்றுப்புறம் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், சுற்றுப்புற சூழ்நிலை மாறி போயிருக்கு, பொல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா, மாசுபடைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய உள்ள பாடி ப்ரோக்ராம் ஆனது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த புரிதலோட இன்றைய கால பெண்கள், அவங்களுக்கே தெரியும் அவங்க பாட்டி அவங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைய கால பெண்கள் வாழ்கிறதில்ல. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னும்போது பிசிஓடி உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் 10 to 11 வயசுக்குள்ள பெண்கள் வயசுக்கு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய முதல் மாதவிடாய் வரும்போது அவங்க பாடி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அல்லது இரெகுலர் பீரியட்ஸ் வருதான்னு. இரெகுலர் பீரியட்ஸை நோக்கி போகிறாங்க, பாடி வெயிட் ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்பயே ஸ்கூல் லெவல்லையே அவங்கள பிடிச்சி அவங்கள நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக கொண்டு வர பார்க்கணும். இல்லையே நாங்கள் பீரியட்ஸ் வந்து 7வது 8வது வருஷம்தான் பிசிஓடி இருக்குன்றத டாக்குமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு 13 வயசு பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட் பிசிஓடின்னு இருந்ததுன்னா அதை நாங்கள் பிசிஓடியாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி மூலமாக கிளியர் கட்டாக குறைந்தது 8 வருடங்கள் முதல் மாதவிடாய் வந்த பிறகு தான் பிசிஓடின்னு நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் பிசிஓடின்னு சொல்லிட்டோம்னா அது லைஃப் லாங் பிராண்டட் ப்ராப்ளம். ஸோ அதை இன் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் அதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆஸ்துமேட்டிக்காக தான் இருப்பாங்க, பட் அதுக்குன்னு அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மூச்சு இழப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க அதை கண்ட்ரோலை வச்சுட்டு அதோட வாழ கற்றுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நீர்க்கட்டிகள் உள்ளவங்களுக்கு அதோடு எப்படி வாழ்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படி வாழ்கிறதுன்றத ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி 18-19 வயதுலேருந்து அதை நாங்கள் இந்த ஏஜ் குரூப், ரிஸ்க் ஏஜ் குரூப், டயக்னோசிஸ் ஏஜ் குரூப்குள்ளே அவங்க வந்துடுவாங்க.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 101.4 எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக காது கேளாதோர் தினத்தையொட்டி பல்வகை உடல் குறைபாடு உடையோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் முன்னாள் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் ஜே விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் இப்பொழுது 7:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்

0: கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்றை மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னு குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொருமா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் இனி திரைகானம். முதலில் பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கிறது வைதேகி காத்திருந்தாள் பட பாடல்.

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இனி பிரியங்கா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: வளம்.
1: சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி.
2: சென்னை மக்களின் தீராத பிரச்சனையாக இருந்து வருவது போக்குவரத்து நெரிசல். இதை தீர்க்க நுண்ணறிவு போக்குவரத்து திட்டத்தை, அதாவது ஐடிஎஸ் திட்டத்தை செயல்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி சுமார் 42 சதுர கிலோமீட்டர் பரப்புடையது. இந்த பரப்பில் 1,600,000 கட்டிடங்கள் இருக்கின்றன. இங்கே 1.5 கோடி பேர் வசித்து வரும் நிலையில் 35,000 சாலைகளும் 50,000 தெருக்களும் உள்ளன. இவற்றில் 400 சாலைகளில் மட்டுமே போக்குவரத்து நடைபெறுகிறது. கடந்த 2011 கணக்கெடுப்பின்படி 33.75 லட்சம் வாகனங்கள் இருந்த நிலையில் தற்போது 63 லட்சமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வெளியூர்களிலிருந்து தினமும் சென்னைக்கு வந்து செல்லும் வாகனங்களும் பெருமளவு அதிகரித்திருக்கின்றன. அதிகரிக்கும் வாகனங்கள், ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சாலைகள் என பல்வேறு காரணங்களால் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் என்பது தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. நகரில் போக்குவரத்து நெரிசலால் சுற்றுச்சூழல் மாசுபாடும் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. ஆகவே சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நெரிசலுக்கு தீர்வு காணவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் கடந்த 2023 ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் நுண்ணறிவு போக்குவரத்து கட்டமைப்புக்கான ஐடிஎஸ் எனும் திட்டத்தை ₹530 கோடியில் தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த திட்டப்படி AI தொழில்நுட்பத்தை போக்குவரத்து நெரிசலை தீர்க்க பயன்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்புகள் மாற்றப்படுகின்றன. தற்போது காவலர்கள் மூலம் செயல்பட்டு வரும் சாலை சந்திப்பு சிக்னல்களில் வாகனங்களை முறைப்படுத்தி அனுப்புவதற்கு இனிமேல் AI தொழில்நுட்பமே முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளன. அதற்காக 165 இடங்களில் AI தொழில்நுட்ப சிக்னல்கள் மற்றும் தற்போது 112 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் வரும் வாகன எண்ணிக்கையை கணக்கிட்டு உரிய நேரத்தில் அவற்றை அனுமதிக்கும் வகையில் AI தொழில்நுட்ப சாதனங்கள் அமைந்திருக்கின்றன. அதிவேகமாக செல்லுதல், விதிகளை மீறுதல் என போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் வகையில் செல்வோருக்கு அபராதம் விதிக்கும் தானியங்கி சாதனம் 10 இடங்களில் அமைக்க திட்டமிட்டு தற்போது 4 இடங்களில் தயாராக உள்ளன. மேலும் நகர பேருந்துகள் எந்த இடத்தில் உள்ளது என்பதை அறியும் வகையிலான GPS சாதனம் 2,940 பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ளன. அதன்படி 616 பேருந்து நிறுத்தங்கள், பணிமனை ஆகியவற்றில் பேருந்துகளின் வருகை நிலையை அறியலாம். மேலும் போக்குவரத்து பிரச்சனையை உடனுக்குடன் அறிந்து தீர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் வேப்பேரியில் கட்டப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஐடிஎஸ் திட்டத்தை கண்காணிக்கும் வசதியும் உள்ளது. ஐடிஎஸ் எனப்படும் போக்குவரத்துக்கான புதிய நவீன திட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தெரிவிக்கவும், வாகனங்களின் எண்ணிக்கையை அறியவும் 115 இடங்களில் சாதனங்கள் அமைக்கப்பட உள்ளன. நேர வாரியாக வாகனங்கள் கணக்கிடப்பட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கப்படும். குறிப்பிட்ட பகுதிகளில் நெரிசல் மிக்க நேரங்களில் பொதுமக்கள் மாற்றுப்பாதையை பயன்படுத்தவும், அவர்கள் அப்பகுதிகளுக்கு எவ்வளவு தொலைவு எவ்வளவு நேரத்தில் செல்லலாம் எனவும் தகவல்களை தெரிவிக்க 17 இடங்களில் AI தொழில்நுட்ப சாதனங்கள் அமைக்க திட்டமிட்டு 6 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சிக்னல்களில் வாகனங்கள் அதிக நேரம் நிற்பதால் ஏற்படும் காற்று மாசு இப்புதிய திட்டத்தால் கட்டுப்படுத்தப்படும் எனவும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி. எழுதியவர் எம் உத்ரா, வாசித்தவர் விஜய். விஜய்.
3: இனி கேட்கலாம் அலைப்பாயுதே படத்திற்காக கல்யாணி மேனன், ஹரிணி மற்றும் பலர் பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இததான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

அன்புள்ளம் கொண்ட சிங்கை முத்து சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறி ஆவல். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆனால் உப்பை நமது உணவில் குறைக்க சொல்கிறாங்க மருத்துவர்கள். இதய பராமரிப்புக்கு உப்பை குறைக்கணுமா? உண்ணும் உணவில் சுவையை வெளிப்படுத்த சேர்க்கப்படும் உப்பின் ருசிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஓரளவுக்கு இதில் உண்மை இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்தும் கெட்டு போகாமல் இருக்க முக்கிய காரணம் அதில் சேர்க்கப்படும் உப்பு தான். உணவுகளில் போதிய அளவு சோடியம் இருக்க வேண்டியது அவசியம்தான். சோடியமும் குளோரினும் சேர்ந்த கலவை தான் சோடியம் குளோரைடு, நம்ம சாப்பாட்டு உப்பு. இந்த சோடியத்தை நம்ம சாப்பாட்டு உப்புலேருந்து தான் பெறணும்னு அவசியம் இல்லை. சுவைக்கும் மனத்துக்கும் சேர்க்கப்படும் ஒரு சில மூலிகைகள்லையும் சோடியம் இருக்குது. மருத்துவ குணமுடைய இந்த மூலிகைகளில்

0: குளோரைடு நம்ம சாப்பாட்டு உப்பு. இந்த சோடியத்தை நம்ம சாப்பாட்டு உப்புலேருந்து தான் பெறணும்னு அவசியம் இல்லை. சுவைக்கும் மணத்துக்கும் சேர்க்கப்படும் ஒரு சில மூலிகைகள்லையும் சோடியம் இருக்குது. மருத்துவ குணமுடைய இந்த மூலிகைகளில் சோடியம் இருப்பது சிறப்பு. உடலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தராது, வர்றதில்லை இவற்றை சாப்பிட்றதுனால. இத்தகைய மூலிகை பொருட்களால் உணவானது சுவையுடன் இருப்பதோடு உடலும் புத்துணர்ச்சி பெறும். சிங்கை முத்து சார், என்னென்ன மூலிகைகளில் சோடியம் இருக்குது, எந்தெந்த மூலிகைகளை உணவில் சேர்த்துக்கணும்? பட்டை, ஏலக்காய், சிவப்பு மிளகாய், பிரியாணி இலை, மிளகுத்தூள், சோயா சாஸ், வெங்காயப்பொடி, எலுமிச்சை சாறு இவற்றை சேர்த்துக்கணும். சாப்பிடணுங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள். நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்கிறார். உணவு முறையில் மாறுபாடு இல்லாமல் அளவுக்கு மீறாமல் சாப்பிட்டு வந்தால் உயிருக்கு துன்பம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர். எதிலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது. பட்டையை உணவில் சேர்த்துக்கிறதுனால உணவுக்கு சுவை கிடைப்பதோடு இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராகும், உடம்பில் இருக்கும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். ஏலக்காய் உணவுக்கு அபரிமிதமான சுவையை சேர்க்கக்கூடியது. சீரகம் மல்லியுடன் இது சேரும்போது இதன் சுவை மனத்துக்கு அளவே இல்லை. சிவப்பு மிளகாய் என்பது உணவில் காரத்தை மட்டும் கொடுப்பதில்லை, ஒரு நல்ல சுவை தரும் பொருளாகவும் பயன்படுது. பிரியாணி இலை, பிரியாணியில் மட்டும் சுவைக்காக பயன்படுத்துகிறோம். இந்த இலை இனிப்பு சுவையுடன் மிகுந்த மனமும் தரவல்லது. மிளகுத்தூள், 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம். மிளகு தூளுக்கும் உப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உணவில் உப்பு இல்லாமல் மிளகு தூளை மட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அருமையான சுவை கிடைக்கும். அதே போல் சோயா சாஸையும் உப்பிற்கு பதிலாக பயன்படுத்தலாம். சத்துக்கள் அதிகம் பொதிந்தது இது. வெங்காயம் மிகவும் காரமான சுவையுடையது. இதனை சரியான அளவில் உணவில் சேர்த்தால் சரியான ருசி கிடைக்கும். எலுமிச்ச சாறு, இதுவும் அதிக சுவை தரக்கூடியது. அதிலும் புதிய எலுமிச்சம்பழம் நல்ல ருசியுடையது. பழைய காய்ந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தினா உணவின் சுவையையே மாத்திரும். சிங்கை முத்து சார், எலுமிச்சையிலிருந்து வெளிவரும் நறுமணம் உடம்பில் இரத்த அழுத்தத்தை குறைத்து சீராக்குகிறது. அதனால் படுக்கும்போது எலுமிச்சை துண்டுகளை வைத்துக்கொள்வது நல்லது. இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் இது பயன்படுது. அதாவது வீட்டில் இருக்கும் பூச்சிகள், கரப்பான், வண்டு போன்றவை நம்மை அண்டாது. இரவு தூங்கும்போது எலுமிச்சை துண்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால இரவு முழுவதும் அந்த காற்றினை சுவாசித்து மறுநாள் காலை உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை உணர முடியும். எலுமிச்சை நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும், அன்றாடம் பயன்படுத்தணும். பொதுவாக மருத்துவர்கள் உப்பை குறைக்கணுங்கிறாங்க. வாழ்க்கையிலையும் உப்பை குறைக்கணும். கணவன்கள் படபடப்பு, மனைவிகள் நச்சரிப்பு, டீனேஜர்ஸ் பரபரப்பு, மாணவர்கள் ஏய்ப்பு, மாமியார்கள் சிடுசிடுப்பு, மருமகள்கள் கடுகடுப்பு, முதியவர்கள் தொணதொணப்பு, இவற்றை குறைக்கணுமா? ஆனால் சிறிதும் குறைக்க தேவையில்லாத ஒரே உப்பு சிரிப்பு. மனதுக்கும் உடலுக்கும் இது மிகச் சிறப்பு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வாசித்தவர் பி சரவணன் அவர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: ஆகாஷ்வாணி
4: ஆகாஷ்வாணி சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
5: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள், இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி

வல்லுநர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 ஆண்டில் உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம் உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல். உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு. சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை தவிர்த்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு. இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள். மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள். சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு. உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980களில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990களில் சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் சிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி, ஆலிவர் கோட்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்டு பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில் ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கிலம்

மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். தாகூரின் பேரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிஜிட் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது, அறிவையும் தகவலையும் பரப்புகிறது, நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது, இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகர்களிடம் கொண்டு செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம். ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள். பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு. இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, என்றாலும் அவை ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக, சர்வதேச மாநாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது, வேற என்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள்.

0: புத்தக வெளியீடுகள், இலக்கிய விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.
1: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். Indian Navy to induct record 18 warships in 2026, marking largest single-year force expansion in its history. Most wanted Lashkar-e-Tayyaba terrorist killed in encounter with security forces in Budgam district of Jammu and Kashmir. IMD forecast heavy rain in interior Karnataka, Tamil Nadu, Keralam and northeastern states today. India reaffirms its commitment to achieve nuclear weapons-free world and complete elimination of nuclear weapons. Commerce and Industry Minister Piyush Goyal to participate in G20 Trade Ministers meeting in Wisconsin, US today. Indian women's

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தமன் எஸ் குரலில் இதயம் முரளி படத்திலிருந்து.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உணவு பரிசோதனையும்பாங்க. அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, நுண்கிருமிகள் அதனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும்.
0: வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து காளிதாஸ் 2 படத்திற்காக கபில் கபிலன் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:39:10.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நேரம் 8:47, 15 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து வித் லவ், இந்த படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டோம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய புத்தம் புது காலை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீண இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரங்கநாதம் அனிஷம், நாட்டு ராகம் ஆதி தாளம், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனை.

நேரம் 9:34. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து கிரிப்பை என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சஹானா ராகம் ஆதி தாளம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: ஏய் சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: முத்துச்சிதறலில் தொடர்ந்து வாழ்ந்து காட்டுகிறேன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உணவு பரிசோதனையும்பாங்க. அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, நுண்கிருமிகள் அதனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும்.
0: வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 11:30. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாடும் வானம் பாடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் புது பாடகன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: கேளுங்க.

0: சரி
1: ஆமா சசரி பமாரி
0: சசனி பமா
1: ஸ்வரம் எல்லாம் நாம் பாடுறது கேட்டு கரெக்டா சரியா பாடணும் சஸ்

0: சார்.
1: உன்னை நினைந்து நான் உருகி நின்றேன், உளம் நெகிழ்ந்தேன். கண்மணியே நீ என்னை பிரிந்தாய், கண்மணியே நீ என்னை பிரிந்தாய்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
0: அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல். ஆர் சைலேந்திரன் அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து வெள்ளிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். சிறுதானிய பாதையில் சுய தொழில் பயணம். உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. அழகின் அழகே தலைமுடி பராமரிப்பு குறித்து குறிப்பு வழங்குகிறார் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 உழவர் உலகம். வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துகளின் 2 பகுதி. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101

நான்கு எஃப்எம் ரெயின்போவில் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக காது கேளாதோர் தினத்தை ஒட்டி பல்வகை உடல் குறைபாடு உடையோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் முன்னாள் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் ஜே விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்காம். மாலை 5 அரங்கிசையில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்காம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை அலைவரிசையில் மாலை 6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் கோவில் சித்திரம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் சைலேந்திரன் அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கானமூர்த்தே என துவங்கும் கீர்த்தனை, கானமூர்த்தி ராகம் ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

சங்கீத சாரலில் ஆர் சைலேந்திரன் அவர்களின் கிட்டாரிசை கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

1.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றை மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூ டியூப் தள உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூ டியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 6 வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
0: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும், 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான

0: துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை இயற்றி டி ஆர் பாபா இசையில் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: மெலிசை பாடல் கேட்டோம். நேரம் ஒரு மணி, ஆகாஷவாணி.
1: வணக்கம் நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் உயர்கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தவும் மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கிய திட்டம்தான் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். தேசிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டம் நாட்டின் கல்வித்துறையில் சமத்துவம், தரம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் மத்திய கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ராஷ்டிரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிவமே இந்த திட்டமாகும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துவதிலும் இடைவெளிகளை நிரப்புவதிலும் இருந்த சவால்களை கருத்தில் கொண்டு இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 முதல் 2025-26 வரையிலான காலகட்டத்திற்காக சுமார் 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன? கிராமப்புறங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள் மற்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள SCST இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் கலை பிரிவுகளை இணைத்த பல்துறை கல்வி முறையை ஊக்குவிப்பது, நவீன சந்தைக்கு ஏற்றவாறு மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக திறன் சார்ந்த கல்வியை, அதாவது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை அறிமுகப்படுத்துவதும், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதும் ஆகும். கடைசியாக, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நவீன ஆய்வகங்கள், நூலகங்கள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதிகளை மேம்படுத்துவதிலும் இது கவனம் செலுத்துகிறது. சரி, இதன் சிறப்பம்சங்கள் என்ன? மாணவர்கள் உயர்கல்வியில் எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கவும், தேவைப்பட்டால் இடையில் இடைநிறுத்தம் செய்துவிட்டு பிறகு தொடரவும் வழிவகை செய்யும் கல்வி வங்கி கட்டமைப்புகளுக்கு இத்திட்டம் முன்னுரிமை அளிக்கிறது. பெண் குழந்தைகள் தொடர்ந்து உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் இத்திட்டத்தில் சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. உயர்கல்வி நிறுவனங்கள் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று பேரவையின், அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிட்டேஷன் கவுன்சில் தரச்சான்றிதழ் பெறுவதையும், ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் தங்கள் தரத்தை மேலும் உயர்த்துவதையும் இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. நாட்டின் எதிர்கால தூண்களான இளைய சமுதாயத்திற்கு தரமான, நவீன மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த உயர்கல்வியை வழங்குவதில் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது.

இதன் மூலம் இந்தியா அறிவுசார் சமூகமாகவும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் மாறுவதற்கு வலுவான அடித்தளம் இடப்பட்டுள்ளது. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.

0: updated electoral roll is the soul of democracy. Talking to reporters in New Delhi today, Mr. Chauhan said that the integrity of the electoral process could be compromised if incorrect or ineligible names are included in the voters' list.
1: A clean voter list is the soul of democracy. If incorrect names are added to the voter list, democracy itself will suffer. What problem do you have if the name of someone who is no longer alive is removed from the voter list? If there is duplication with a person's name and if someone is not a citizen of the country, why should their name be included in the voter list? For a pure and sacred democracy, the voter list must be kept clean and accurate. Voter list should be clean.
0: And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான வாழ்க்கையில சாப்பிடுறதுக்கு கூட நமக்கு நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு. உடனடியா கிடைக்கணும், சீக்கிரமா தயாராகணும், இப்படித்தான் நம்ம உணவு பழக்கம் மாறிடுச்சு. ஆனா நம் முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏத்த எத்தனையோ அருமையான உணவுகள் இருந்திருக்கு. அந்த உணவுகள் எல்லாமே வெறும் சாப்பாடு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையோட அவங்க பழக்க வழக்கங்களோட சேர்ந்ததா தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாரம்பரிய உணவுப் பொருட்களை இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் எம் பாண்டீஸ்வரி அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்கம்மா.
4: என் பேர் பாண்டீஸ்வரி, நான் மதுரை ஒத்தக்கடையில இருக்கேன். சிறுதானிய உணவு முறையில வந்து இப்போதைக்கு ஒரு தொழிலா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி தான் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து நான் சின்ன வயசுல எப்படி சாப்பிட்டேனோ அந்த முறை மாறாமல் அதே டேஸ்டோட தான் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு 2 இயர்ஸா வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இது போக நிறைய வாண்டடும் இருக்கு. இதுக்கு நிறைய பேர் இப்ப வந்து பாரம்பரிய முறைக்கு மாறுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்துறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிறதுல. ஆனா ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை இப்ப இருக்கிற தலைமுறைகளும் வந்து அதை வந்து இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால சிறுதானிய உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடம்புடைய ஸ்ட்ரென்த்தும் சரி, அந்த ஒரு பலமும் சரி அப்படியே இருக்கு. அத அடுத்த தலைமுறைக்கும் நம்ம பாரம்பரிய உணவு முறை வந்து மாறாமல் அப்படியே எடுத்து செல்லணுங்கிறது என்னுடைய ஆசை.
3: அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அடுத்த தலைமுறை அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா வந்து எங்களோட முயற்சிக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த தொழில் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, இதை நீங்க எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு?
4: நான் வந்து இதை வந்து 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, நான் சாப்பிட்ட முறையும் ஒண்ணு, இன்ன வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்னஸ் என்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, என் பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த்ல வந்து நான் ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு அடிக்கடி நான் வந்து வீட்டுல வந்து சிறுதானிய உணவு முறையில் தான் கொடுப்பேன். களி இந்த மாதிரி தான் நிறைய அவங்களுக்கு வந்து கொடுப்பேன். அப்பையில எல்லாருமே வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, எப்படி பண்றீங்க எல்லாருமே கேட்பாங்க. அப்பையில அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், செஞ்சும் கொடுத்துருக்கேன். அதனால அதையே ஒரு தொழிலா எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது வந்த ஐடியா தான் அந்த தொழிலுக்குள்ள நான் வந்தேன்.
3: சரி, இப்ப நீங்க வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நீங்க தயார் பண்றீங்க?
4: என்னுடைய மெயின் இது வந்து களி மிக்ஸ் தான். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா சுக்கு களி தான். அது வந்து ஏன் நான் இதுல இவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன் அப்படின்னா, அந்த சுக்குடைய தன்மை வந்து எல்லாத்துக்குமே தெரியணும். அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கு. ஏன்னா 1980s எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா சாப்பிட்டுப்பாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் தெரியப்படுத்தணும். ரெண்டாவது, சுக்குனாலே எல்லாருமே பயப்படுறாங்க, ஒரு காட்டம் இருக்குமோ அப்படின்னு. ஆனா நம்ம பக்குவமா

0: கொஞ்சம்னா அது காட்டமே கிடையாது. அதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நன்மை தானே தவிர, அதாவது மருந்தா எடுத்துக்கலாம், உணவா எடுத்துக்கிற வேண்டாம்.
1: அதாவது மருந்தையுமே வந்து நல்லா டேஸ்டா சுக்க வந்து நல்லா டேஸ்டா களி மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, சுக்கு களி மட்டும் தான் நீங்க பண்றீங்களா?
0: இல்ல, உளுந்தங்களி மாவு, வெந்தயக்களி மாவு, கம்பு மாவு, கேப்பமாவு எல்லாமே, ஹெல்த் மிக்ஸ், இட்லி பொடி எல்லாமே ரெடி பண்றேன். இந்த உளுந்த மாவுலயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பாரம்பரிய முறையில தான் சேர்த்திருக்கேன், அரிசி உளுந்துதான். இப்ப வந்து நிறைய பேர் அதுல நிறைய வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஆனா பாரம்பரிய முறை என்னன்னா, அரிசியும் உளுந்து எண்ணெய் கருப்பட்டி உளுந்தங்களி எடுக்கிறதுனால நம்மளுடைய எலும்புக்கு வந்து அவ்வளவு பலம் இருக்கு. அதனால அத வாரத்துல குழந்தைங்களுக்கு ஒரு 2 தடவையோ 3 தடவையோ கொடுக்கலாம்.
1: ஆமா, இப்ப வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம உளுந்தங்களி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அடிக்கடி வந்து அந்த 30 நாளைக்குள்ள நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து உளுந்து சேர்ப்பாங்க இல்லையா. உளுந்தம் களியாவோ இல்ல உளுந்து உருண்டை, அந்த மாவு கருப்பட்டி நல்லெண்ணெய் போட்டு உருண்டையாவும் பிடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எலும்புக்கு பலம் கொடுக்கறதுக்காக தான்.
0: ஆனா அந்த உளுந்தும் எண்ணெய் கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வலுவை கொடுக்கும். அதனாலதான் பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்துல 1-3 தடவையாவது களிகளை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா உடம்புல வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது. ஆனாலும் மத்ததுல கவனம் செலுத்துறதை விட ஒரு அரை மணி நேரம் நம்ம உடம்புக்குன்னு அதை செஞ்சு சாப்பிடறதுனால நம்ம உடம்பு வந்து என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கும்.
1: அதாவது வேலையே பாத்துக்கிட்டு இருக்காம ஆரோக்கியமா சாப்பிட்டா நல்லா வேலை பார்க்க,
0: நல்லா வேலை
1: சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க இந்த களி சொன்னீங்க இல்லையா, இந்த களி வந்து குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்?
0: 1 இயருக்கு அப்புறம் கொடுக்கலாம்.
1: ஒரு வயசுல இருந்தே
0: கண்டிப்பாக.
1: நீங்க சொல்ற அந்த ஹெல்த் மிக்ஸ்
0: ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு.
1: அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல செய்யறத கொடுத்து பழக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க வந்து களி மிக்ஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்ககிட்ட ஒரு மிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம வீட்டுல எப்படி பண்றது? ஒரு மிக்ஸ வாங்கி எப்படி அதை தயார் பண்றது?
0: அதாவது எதுக்கு மிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அளவுகள் வந்து ஒரு சிலர் கூட குறைய சேர்த்துருவோம், டேஸ்ட் பிடிக்காம போயிரும். அந்த ஒரு இதுக்கு தான் அரிசி எவ்வளவு சேர்க்கணும், நம்ம உளுந்து எவ்வளவு சேர்க்கணுங்கிற அந்த பதத்துலதான் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல நீங்க வீட்டுல என்ன முறைப்படி செய்வீங்களோ அதே தான் இந்த மிக்ஸ வாங்கி நம்ம இட்லி மாவு பதத்துல கரைச்சிட்டு நம்ம எப்பயும் போல களி கிண்டிக்கலாம். எதுக்கு மிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த அளவுடைய குவாண்டிட்டி மாறாமலும் டேஸ்ட் மாறாமலும் இருக்கிறதுக்கு தான் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறோம்.
1: இப்போ அந்த மிக்ஸ் வாங்கி நம்ம தண்ணியில கரைச்சுக்கணும்னு சொன்னீங்க, அந்த கரைச்சு கொஞ்ச நேரம் இதை ஊற வைக்கணுமா இல்ல அப்படியே கரைச்ச உடனே?
0: இல்ல, நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வெந்தய களி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊற வச்சு அதை காய வச்சுதான் நம்ம அதை மாவு அரைச்சு கொடுக்கறோம். அதனால ஊற வைக்கணும்னு கிடையாது, நம்ம அப்படியே கரைச்சு அப்ப உடனே கிண்டிக்கிறலாம். ஆனா அதுக்கு தேவையான அளவு கருப்பட்டியும் எண்ணெயும் நீங்க தான் அளவு வந்து சேர்த்துக்கிறோம்.
1: ஏன்னா ஒரு சிலருக்கு அதிகமான இனிப்பு தேவைனோ, ஒரு சிலருக்கு கம்மியா இனிப்பு இருந்தா
0: போதும். உங்க இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி அந்த இனிப்பை மட்டும் அளவா சேர்த்துக்கலாம். மத்தபடி நம்மளுக்கு அந்த அரிசியோடைய குவாலிட்டியும் உளுந்தோடைய குவாலிட்டியும் அந்த வறுத்து சேர்க்கிற அந்த தன்மையும் மாறாம பாரம்பரிய முறையில தான் இருக்கும்.
1: ரொம்ப அருமையா இருந்தது. சரி, இப்ப இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பால்ல கலந்து குடிக்கிறதா?
0: ஆமா, பால்
1: நேரத்துல
0: குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வெறுவயத்துல கொடுக்க கூடாது. பெரியவங்கன்னா நம்ம ஒரு 8 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளைங்க அவங்களுக்குன்னா வந்து நம்ம பால்ல வந்து காலையில கொடுக்கலாம். சின்ன ஒரு 2 வயசு வரைக்குமே நம்ம மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ஒரு 11 மணி, ஒரு 3 மணி அந்த டைம் தான் அவங்களுக்கு பெஸ்ட். இந்த டைத்துல கொடுத்தா நல்லது. ஒரு 4 வயசு 5 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில ஹெல்த் ட்ரிங்க்ஸாவே நம்ம கொடுக்கலாம்.
1: எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வீட்டளவுல செய்யும் போது அது ஒண்ணும் தெரியாது. இப்ப நம்ம இதை வெளியில கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு கான்பிடன்ட் இல்லாம நம்ம வெளியே கொண்டு வர மாட்டோம். அப்ப இது வந்து எப்படி வந்து யார்கிட்ட இருந்து நீங்க பழகிக்கிட்டீங்க?
0: நான் கான்பிடண்டா சொல்றேன், நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரென்த்தா ஒரு மாத்திரை அதிகமா நாடாம இருக்கேன் நான். ஏன்னா அந்த களியோடைய வலுவும் நான் சாப்பிட்ட கம்மங்கூழும் கேப்பக்கூழும் தான் இன்னைக்கு வந்து காலையில. அப்பையில எல்லாம் வந்து டிஃபன் கிடையாது, அப்பையில மோஸ்ட்லி வந்து 1 டைம்ஸ் தான் சாப்பாடு ஆக்குவாங்க. மத்த களி கூழ் எப்பயுமே இருக்கும், களி கூட சூடா தான் சாப்பிடுவோம், கூழ் வந்து எப்பயுமே இருக்கும் நார்மலா வீட்டுல தயிர் மாடு எல்லாம் இருக்கிறதுனால. அதனுடைய ஸ்ட்ரென்த் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த வயசுலயும் ஓடுறேன், இந்த வயசுலயும் தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாதான் உடம்புல வந்து அதிகமா மாத்திரை சேர்த்துக்கிற தேவை இல்லை.
1: சரி, இப்போ ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கிருக்கீங்க இல்லையா, இந்த அனுபவம் எப்படி இருக்கு?
0: என்னையே நான் உணர்ற மாதிரி இருக்கு, எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு, நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு இருக்கு, நான் ஒரு பெண்ணுங்கிறதுல பெருமை.

0: இருக்கு. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பாண்டீஸ்வரியை வந்து நீங்க பாக்குறீங்க இல்லையா? சரி, இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன ஒரு ஸ்டெப், அதாவது எப்படி வந்து நீங்க இந்த தொழிலை ஆரம்பிச்சீங்க?
1: அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட முறைதான், எங்க பாட்டி செஞ்சு கொடுத்த முறைய நான் பார்த்ததுதான், எங்க அம்மா அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க. அந்த கைப்பக்குவம் தான் நானும் செஞ்சு என் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன். என் பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருமே டேஸ்ட் ஓகேன்னு சொன்னாங்க. ட்ரைனிங் வந்து என்னுடைய பாரம்பரியமா பாட்டி அம்மாட்ட இருந்து வந்ததுதான். ஸ்பெஷலா வந்து நான் ட்ரைனிங் எடுக்கல. இந்த முறைய குவாண்டிட்டி எல்லாமே வந்து வீட்டுல பாட்டி என்ன இது சேர்ப்பாங்களோ அந்த அளவு எல்லாமே பார்த்திருக்கேன், அம்மாவட்டையும் பாத்திருக்கேன். அந்த முறை தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால அதே முறையை தான் நான் இப்ப அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு வரேன்.
0: அதாவது பாரம்பரியமா பாட்டி பண்றத பார்த்து வளர்ந்து அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க. வேற வெளியில எந்த விதமான ட்ரைனிங்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்க எடுத்துருக்கீங்க?
1: முயற்சியோட நான் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த செஞ்சதுல வந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இது நல்லா இருக்கு, எப்படி பண்ணீங்க, இவ்வளவு டேஸ்டா சாப்பிட முடியுமா, அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் குவஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்பையிலதான் எனக்கு தோணுனதுதான் என்னன்னா, இத ஒரு பிசினஸா நிறைய பேர்த்துக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும். அதே மாதிரி என்னுடைய ப்ராடக்ட வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் நான் வச்சிருக்கேன். அப்பையில எல்லாருமே கேட்பாங்க, உங்க ப்ராடக்ட் எப்படி மத்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா? என்னுடைய யூனிக்னஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். என்னுடைய ப்ராடக்ட்ல என்ன யூனிக்னஸ் இருக்கு, என்ன முறை மாறாம அதுல இருக்கு, இத சாப்பிட்டாங்கன்னா அடுத்த முறை கேட்பாங்க, அந்த மாதிரி இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு.
0: சரி, இப்ப நீங்க செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து பிசினஸ் ட்ரிக்கா? அதாவது உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து டேஸ்ட் மூலமா நீங்க பரப்புறீங்க.
1: ஆமா,
0: ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு முறைய நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போகணும் இல்லையா? சோ இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
1: எடுத்தோடனே நம்ம ப்ராடக்ட எல்லாரும் வாங்கிடணும்னு நினைக்க கூடாது. எல்லாத்துக்குமே தெரியாது நான் இந்த ப்ராடக்ட் தான் பண்றேங்கிறது. எல்லாத்துக்கும் எப்படி தெரியும், நம்ம சொல்லாமல எப்படி தெரியாது? அதை தெரியப்படுத்தினா ஃபர்ஸ்ட் பக்கத்துல கொடுக்கணும், அதுக்கடுத்து கடைகளில் கொடுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்கறப்ப அவங்க சொல்லுவாங்க ஒப்பீனியன், இதுல இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது சேஞ்ச் பண்ண. அப்பயிலே தோணும் நம்மளுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த அளவு கூடி இருக்கு, இது கொஞ்சம் எனக்கு அதிகமா இருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நம்ம பெரிய பிராண்டா கொண்டு போறதுக்கு பதிலா இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தொழிலுக்கு நல்லா இருக்கும்.
0: அதாவது எடுத்தோடனே எல்லாத்திலயுமே நல்ல பேர் எடுத்துட முடியாது, அவங்க சொல்ற கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்ம மாத்தணும்னு சொல்லிருக்கீங்க.
1: கண்டிப்பா.
0: அப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா, இந்த இதை சொன்னாங்க நான் இதை நான் கரெக்ட் பண்ணிருக்கேன்?
1: எனக்கு மோஸ்ட்லி வந்த இது பாத்தீங்கன்னா, இனிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து நம்ம களின்னு சொல்றத விட அல்வான்னு சொல்லி கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து சுக்கு களினாலே எல்லாருமே சுக்கு களியா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கு, வாங்கி சாப்பிடாம போனவங்களும் இருக்காங்க. ஆனா இல்ல, அல்வா தான் வாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்காது, கம்மியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் என்ன, அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் மிக்ஸ் கொடுக்கறேன், நீங்க இனிப்பு உங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கான்செப்ட், இத நான் ஃபாலோ பண்றேன்.
0: அல்வான்னு சொன்னா சாப்பிடுறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை மாத்தவே.
1: ஆமா, சிலது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு மாதிரி மாத்தி தான் ஆகணும். ஆனா நம்ம சாப்பிடுற முறைய வந்து மாத்த வேண்டாம், அதே பாரம்பரிய முறையில தான் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ விற்பனைக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்திட்டுமே டைரக்டா தான் கான்டாக்ட் வைக்கிறேன். டைரக்டா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஓனர்கிட்ட நானே தான் போய் அப்ரோச் பண்றேன். நான் வந்து சேல்ஸுக்குன்னு பர்சன் போட்டு அவங்கள பேச விட்டு சேல்ஸ் பண்ணல, டைரக்டா ஓனர்கிட்ட நானே பேசி நானே என்னுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட வந்து டிஸ்பிளே வைக்கிறேன்.
0: சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சேல்ஸுக்கு வந்து நான் பர்சன் நான் யாரையுமே போடல, டைரக்டா நானா தான் போறேன். இப்ப செய்யறதுக்கு இவ்வளவு பொருள் வந்து நீங்க ஒரே ஆளே தயார் பண்ண முடியாது இல்லையா, அப்ப அதுக்கு எத்தனை பேர் நீங்க வேலைக்கு ஆள் போட்டிருக்கீங்க?
1: இப்போதைக்கு எனக்கு வந்து ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே சப்போர்ட்டு, ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனாலும் எதுக்கு நான் ஃபுல்லா இறங்குறேன்னா, மத்தவங்களை நம்பி எந்த அளவுக்கு போய் கான்டாக்ட் பண்றாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. நேரடியா நான் கான்டாக்ட் பண்ணேன்னா ஓனரோட ரிலேஷன்ஷிப் கடைசி வர இருக்கும், நமக்கு பொருளுடைய தன்மையும் அவங்களுக்கு புரியும். ரெண்டாவது வரவங்ககிட்ட அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கஸ்டமருக்கும், நம்ம ப்ராடக்ட் முன்னாடி டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்னுடைய அப்ரோச்.
0: அதாவது இதுல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபேமிலியோட தான் நாங்க பண்றோம், உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க

0: வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னீங்க. இதுலதான் வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்க இந்த ப்ராடக்ட். இந்த தொழிலை பத்தியும் இந்த பொருட்களை பத்தியும் இதோட டேஸ்ட் இதோட நன்மைகள் பத்தியும் நீங்க கொண்டு போயிட்டீங்க இல்லையா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? உங்க தொழில இன்னுமே நீங்க பெருசாக்கணும் அப்படின்னா என்னென்ன முயற்சிகள் எடுக்கலான் இருக்கீங்க?
1: எனக்கு இன்னைக்கு இருக்கிற 100 ஃபேமிலியா, 1000 ஃபேமிலியா ஒரு 6 மந்த்ல, அதுக்கடுத்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஹெல்த்தா தான் சாப்பிடணும், ஹெல்த்தா இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்புங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அதுக்காண்டியே வந்து நம்ம ஹெல்த்தா சாப்பிடணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம உழைக்கலாம்.
0: இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். இதுல வந்து நீங்க கம்பு மாவும் ராகி மாவும் நீங்க தயார் பண்றதா சொன்னீங்க. இந்த கம்பு மாவு ராகி மாவுனா கம்ப வாங்கி அப்படியே அரைச்சு பேக் பண்ணி வைக்கிறீங்களா?
1: அப்படி கிடையாது. இப்ப வீட்டுல நார்மலா நான் வந்து மிக்ஸே வாங்கல, கம்பு வைக்கிறேன்னா நைட் ஊற வைப்பேன், 8 மணி நேரம் ஊற வச்சு லைட்டா முளைக்கட்டி தான் நான் பிள்ளைங்களுக்கு சேர்ப்பேன். அதே முறையில தான் நான் மாவும் மிக்ஸ் பண்றேன். அப்படியே வாங்கி அரைச்சு கொடுக்கறதுல ஒரு பயனும் கிடையாது, அதுக்கு பேரு வந்து பாரம்பரிய முறையும் கிடையாது. வீட்டுல என் குழந்தைக்கு வந்து எப்படி நைட்டு ஊற வச்சு அதை முளைக்கட்டி மாவாக்கி கொடுக்கறேனோ அதையே தான் தொழிலுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த முறையில தான் நான் பின்பற்றேன்.
0: நீங்க வந்து எல்லாமே முளைக்கட்டி தான் நீங்க அரைக்கிறீங்க. ஹெல்த் மிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்றீங்களா?
1: ஆமா, ஹெல்த் மிக்ஸ்க்கும் நான் ராகியும் கம்பும் வந்து நான் முளைக்கட்டி தான் இது பண்றேன். மத்ததெல்லாம் நம்ம லேசா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம்.
0: இப்போ முளைக்கட்டி நீங்க வந்து அதை அரைச்ச அந்த மாவை வந்து நீங்க வைக்கும் போது அதுல இருக்க பயன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகுது இல்லையா? இது வந்து நீங்க செய்யறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாவும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது இதுவரைக்குமே உங்களோட தொழில் பத்தி ரொம்ப அருமையா, நான் இந்த தொழில நான் எப்படி முன்னேறி வந்தேன், என்னோட ப்ராடக்ட வந்து நான் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பொருட்களை வந்து மக்கள் கிட்ட போய் என்ன மாதிரியான விதத்துல நான் வந்து சேர்த்துட்டு இருக்கேன், என்னுடைய உணவுப் பொருளை நான் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி.
2: இதுவரை சிறுதானிய பாதையில் சிறுதொழில் பயணம், இதில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். கொஞ்சம்

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் 30 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 30 தேதியான இன்று சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது மொழி வல்லுநர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்களின் பணியை போற்றுகிறது. மொழிபெயர்ப்பு எவ்வாறு நாடுகளை ஒன்றிணைக்கிறது, உரையாடலை எளிதாக்குகிறது மற்றும் உலக அமைதியை பேண உதவுகிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இந்தியாவில் பொது அல்லது தேசிய விடுமுறை நாள் அல்ல என்றாலும் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், மொழியியல் அமைப்புகள் மற்றும் மொழிபெயர்ப்பு சங்கங்களால் இது பரவலாக அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றி ஒரு சில துளிகள். செம்பருத்தி வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய அழகான மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரம். அடுக்கடுக்கான இதழ்கள், நடுவில் நீண்டு நிற்கும் மகரந்த தண்டு, பார்க்கும் போதே இயற்கை வரைந்த ஓவியம் போலிருக்கும் இந்த செம்பருத்தி வெறும் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படும் தாவரம் அல்ல. நம் பாரம்பரியமான வாழ்க்கை முறையிலும் இதற்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அதுவும் செம்பருத்தி பூ சிவப்பு நிறத்தில் மட்டுமல்ல, வெள்ளை, மஞ்சள், இளம் சிவப்பு, ஆரஞ்சு போன்ற பல நிறங்களையும் இருக்குமாம். அது மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளில் இந்த செம்பருத்தி பூவை வச்சு மூலிகை தேநீரும் தயாரிக்கிறாங்களாம். இந்த தேநீர் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையா தெரியறதுனால இதுல தேன் அல்லது இனிப்பு சேர்த்து குடிப்பாங்களாம். பொதுவா நமக்கு செம்பருத்தி பூ அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது தலைமுடிதான். இந்த செம்பருத்தியோட இலை, பூ இது எல்லாமே பாரம்பரியமா நம் தலைமுடி பராமரிப்பிற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுலயும் செம்பருத்தி இலைய அரைச்சு தலைமுடியில தேய்க்கிறதும், அதோட பூவை நம் தலைமுடிக்கு பயன்படுத்துற எண்ணெயில போட்டு பயன்படுத்துறதும் இன்றும் ஒரு சில வீடுகள்ல இருக்கதா செய்யுது. அது மட்டும் இல்ல, செம்பருத்தியில ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்கிறதுனால இது உடலின் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கேள்விப்படும் போது வாசல்ல அழகுக்காக பூக்கும் செம்பருத்தி நம் பாரம்பரியத்தின் அழகையும் ஆரோக்கியத்தையும் இணைக்கும் ஒரு இயற்கை பொக்கிஷம்னே சொல்லலாம். இயற்கையான பூக்களை பார்த்து ரசிக்கும் நாம் அதன் அற்புதங்களை தெரிந்து கொண்ட பின் அடுத்த முறை இந்த செம்பருத்தி பூவை பார்க்கும் பார்வை சற்று வித்தியாசமாக மாறும் அல்லவா?

0: நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அழகின் அழகே, இதில் தலைமுடி பராமரிப்பு குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க எடுத்துக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து ஹேர்ஃபால் ஆகிறது. அந்த ஹேர்ஃபால் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஹேரை எப்படி நல்லா ஷைனிங்காக சில்கியாக ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலான்றதுக்குரிய ஒரு சின்ன டிப்ஸு தான். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும், அதோட கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லு, எக்கோட ஒயிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேரில் ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல் ஹேர் வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டவல் கட்டிட்டு அந்த ஹாட் வாட்டர் நல்லா பிழிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணி விட்டதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பூஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹெவியான ஷாம்பூஸ் இல்லாமல் மைல்டு ஷாம்பூஸ் போட்டு வாஷ் பண்ணி வந்தோம் அப்படின்னா, பார்லர் போனால் உங்களுக்கு ஹேர் ஸ்பா பண்ணால் என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட் வந்து இதில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ஃபஸ்ட்டு இதிலே நீங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்.

இப்போ பெண்களுக்கு வந்து அடுத்த ஒரு பிரச்சனை என்ன, முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப். அந்த டேண்ட்ரஃப் வந்து எதனால வருது, எதுக்கு வருதுன்றதே தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தலையில் எப்போவுமே எண்ணெய் வச்சாதான் தலை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயில் வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஆயில் வச்சுட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டஸ்ட்டு வந்து டக்குன்னு வந்து அந்த ஆயில் ஹேரில் வந்து நின்றுரும். அப்போ அதை வந்து நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பான முறையில் டேண்ட்ரஃப் கொண்டு வந்துடும். அந்த டேண்ட்ரஃபை நம்ம சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிடும். ஹேர் ஃபாலும் நம்ம சரி ஓகே சரியாயிடும் நினச்சி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்துடும், டேண்ட்ரஃப் வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா சோரியாசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் இந்த டேண்ட்ரஃப் போகிறதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். வெந்தயத்தையும் பச்சை பயிரையும் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா மிக்சியில் அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் நல்லா தலையில் ஸ்கேல்ப்பில் இருந்து ஹேர் ஃபுல் ஹேருமே நல்லா அப்ளை பண்ணி ஒரு லைட் மசாஜ், ஒரு 2 or 3 minutes லைட் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ப்ளைன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 3 times மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.

0: பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போனை கொடுத்துடுறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032 ஆண்டு மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு

0: அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, கடல்சார் ஒத்துழைப்பு, ஹார்மோஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர் முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து
0: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்பதால் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான 2வது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டுரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்காமேரி கோல்டு, காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டோனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், காலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளை 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
4: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
0: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினைப்பு

0: பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷவாணி.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
2: காலை 11:00 மாலை 4:00 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6000004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: இந்நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மதிய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 6:10 ஒலிபரப்ப கேட்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உணவு பரிசோதனையும்பாங்க. அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, நுண்கிருமிகள் எதனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும்.
5: வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா

0: பாத்துக்கிறீங்களா, இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News.

0: In Nepal, over 200 villages affected. In Asian Games 2026, India bagged 3 gold medals in compound archery and 1 in trap mixed team event today, taking total tally to 59, including 10 gold. And in cricket, India win toss and elect to field in the second ODI against West Indies at Guwahati. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷவாணி சென்னை மத்தியில 820 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் சமுத்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: போல் சிவந்த உதடு.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: ரோஜ் கூட்டம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.
1: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,

0: திரைகானம் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷவாணி.
1: விளையாட்டு அரங்கம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் நீளம் தாண்டுதல் விளையாட்டு வீரர் இ அரவிந்த் அவர்கள். வணக்கம் அரவிந்த்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க, உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி அத்லெட்டிக்ஸ் சூஸ் பண்ணீங்க? இதில் நீங்கள் லாங் ஜம்ப்ன்ற இவெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி அமைஞ்சிருந்தது? இந்த விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணுங்களேன்.
4: வணக்கம், என்னோட பேர் அரவிந்த். நான் சைல்டுஹுட்டில் வளர்ந்ததுலாம் ஆல்மோஸ்ட் ஒரு கிராமம் மாதிரி, ஆக்சுவலாக குன்றத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரும். அங்கே நான் ஒரு 10 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அங்கே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்சுவலாக நார்மலாகவே நேச்சுரலாகவே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஒன்ஸு நான் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த ஊருக்குள்ளேயே விளாண்டுட்டுருக்கப்போ எல்லா கேம்ஸ் விளையாடுவோம். ஆக்சுவலாக ஒரு கேம்ஸ் ரெண்டு கேம்ஸ் இல்லை, எல்லா கேம்ஸ் விளையாடுவேன். அப்போ வந்து பார்த்தினா எங்கள் அப்பா வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகே இவனுக்கு நேச்சுரலாகவே ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்பா வந்து எங்கிட்ட கேட்டாப்பில் உனக்கு எதாவது ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணி எதாவது அச்சீவ் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கியா, அதை கரியராக எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் சரி ஆமாம்ப்பா, எனக்கும் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை சேர்த்து விடுங்கன்றப்ப தான் நான் கரெக்டாக 7th படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அத்லெட்டிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்ட சேர்த்து விட்டாங்க. அவர் கோச் ஃபஸ்ட்டு கோச் வந்து நாகராஜ் கோச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டப்போ அங்கேருந்து நான் என்னோடய அத்லெட்டிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு நேஷ்னல் மெடல் பண்ணுறதுக்கு, நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ஒரு 5 to 6 years ஆச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் மற்றவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸ்லேயே நார்மலாக, ஒரு சில பேர் நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்கும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 3 to 4 இயர்ஸ்லேயே நல்லா மெடல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்டேட் காம்படிஷன் கூட மெடல் பண்ண முடியாத நிலைமையில் தான் இருந்தேன். பட் என்னென்னா எனக்கு அந்த கேம்ஸ் பிடிச்சிருக்கு, அதில் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு விடாமுயற்சி கான்ஃபிடென்ட்டு பில்ட் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பரவாயில்ல, நம்ம என்ன தான் இருந்தாலும் அச்சீவ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு தான் 2018 தான் ஃபஸ்ட்டு நேஷனல் சவுத் ஜோன் மெடல் பண்ணேன். அப்புறமேட்டு அதே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேலோ இண்டியா கேம்ஸு, அப்புறம் 2019 அதே ஜூனியர் நேஷனல்ஸ், மறுபடியும் கேலோ இண்டியா யூத் கேம்ஸு, அப்புறம் U23 பிரான்ஸ் மெடலு, இது மாதிரி வந்து நேஷனல்ஸ் மட்டுமே அந்த ஒரு குறிப்பிட்ட 3 to 4 இயர்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ட்ரிபிள் ஜம்பில் நல்லா பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக நேஷனல் மெடல்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஜம்ப் ஈவெண்ட் அப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு, நீ பெயின் ஆயிடுச்சு. அந்த நீ பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனின்னு எடுத்து பார்க்குறப்ப 50% டயர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரிபிள் ஜம்ப் கண்டினியூ பண்ணுறதுக்கே ஒரு
3: 1.5 இயர்ஸ் சொன்னீங்கல்ல,
4: பட்டலா டெண்டன், அது வந்து 50% டயர் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நார்மலாக ரெகுலராக கண்டினியூ பண்ணுறதுனா ஒன்று சர்ஜரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக ரிகாப் மூலமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 to 1.5 இயர்ஸ் சாலிடாக எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் என்ன யோசனை பண்ணோம்னா சரி ஓகே, டைம் வேறு இல்லை, நம்ம சீனியர் வந்துட்டோம், மறுபடியும் ஒரு 1.5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம அதுலேயே கொஞ்சம் ஈவெண்ட்டை சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஜம்ப்க்கு வந்தேன். ஏன்னா லாங் ஜம்ப் வரப்போ நான் லெக்கே மாற்றினேன், ட்ரிபிள் ஜம்ப் வரப்போ டேக் ஆஃப் லெக் ரைட்டு, லாங் ஜம்ப் வரப்போ லெஃப்ட் லெக்கில் மாற்றி அப்புறமேட்டு தான் லாங் ஜம்ப் அப்படி செட் பண்ணேன். ஏன்னா நான் ட்ரிபிள் ஜம்பராக இருக்கப்போ நேச்சுரலாகவே எனக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அதிகமாகிடுச்சு, அதனால் அதை வச்சு அப்படி இதில் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லாங் ஜம்ப் எடுத்து ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல் சீனியர் இன்டர் ஸ்டேட் நேஷனல்ஸ் வந்து லாஸ்ட்டாக மெடல் பண்ணியிருக்கேன். அந்த மெடலில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது கவர்மெண்ட் வந்து ITIல 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேட்டகரி 3ல கொடுத்துருந்தாங்க வேலை. இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கிட்ட கொடுத்துருந்தாங்க வேலை. இப்போ நார்மலாக இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் அப்போலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க, குறிப்பாக இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸை நல்லா கேர் எடுத்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் லைஃப்ன்றது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இதுக்கோசரம் மட்டுமே இருப்பாங்க, என்ன உட்பட. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து மார்னிங் ஒரு செக்ஷன் ட்ரைனிங் இருக்கும், அப்போது ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும், அப்புறம் ஈவினிங் ஒரு செக்ஷன், ஆல்மோஸ்ட் 1 டேயில் 5 to 6 இயர்ஸ் ட்ரைனிங் மட்டுமே இருக்கும்.
3: ரொம்ப சின்ன வயசில் வந்து உங்களோட ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அச்சீவராக வரதுக்கு பலரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருந்துருக்கும். அந்த விதத்தில் உங்களுடைய கோச்சஸ் எப்படி அமைஞ்சாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களோட வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
4: அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு

0: ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாகராஜ் கோச் கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் 8 இயர்ஸ் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த கொரோனா டைம் வர்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால நான் கம்பல்சரி ஏதாவது ஒரு கேம்பில் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தனால நான் வந்து ஒரு தனியார் கேம்ப் போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கேயே ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஒரு 1.5 இயர்ஸ் அங்கேயே இருந்தேன். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்க இங்கே ஸ்டேடியத்தில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து இருந்த கஷ்டத்தினால அங்கே நாகராஜ் கோச் ட்ரைனிங் கொடுக்கறது நிறுத்திட்டாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி நம்ம கிரவுண்டில் வந்து ட்ரைனிங் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியில் மெயின் கோச்சாக போட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபாரின் கோச் பெட்ரோஸ்னு சொல்லிட்டு ஃபாரின் கோச்சு, அவர் தான் ஹெட்டு. அவரை எஸ்ஜிடியில் போட்டதுக்கப்புறமேட்டு அவர் ஜம்பர்ஸ் கோசமே வந்தார். அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த உடனேவே லாங் ஜம்ப் நல்லாவே கொஞ்சம் நல்லா செட் பண்ணார். அப்போ அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருந்தப்போ ஒரு 10 மந்த்ஸ்லேயே அப்போ அதுக்கு முன்னாடி லாங் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். லைக் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தப்போ 10 மந்த்ஸ்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சனால அந்த சீனியர் நேஷனல்ஸ் வந்து பிரான்ச் பண்ணியிருந்தேன். அது மூலியமாக தான் எனக்கு இப்போ இந்த எஸ்ஜிடியில் ஜாப், அதுக்கப்புறம் கேஷ் ரிவார்டெலாம் கூட கொடுத்துருந்தாங்க அந்த மெடல் பண்ணதுக்கு. அதனால் நம்ம கோச்சஸுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நான் இது வரைக்கும் பார்த்த கோச்சஸில் வந்து பார்த்தோன்னா நாகராஜ் கோச்சு, அதுக்கப்புறமேட்டு இப்போ பெட்ரோஸ் கோச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே ப்ரைவேட் கேம்பில் இருந்தப்போ, தனியார் கேம்பில் இருக்கப்போ அங்கே வந்து ஆண்டனின்னு ஒரு ஃபாரின் கோச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே கோச்சஸ் வயசுமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னை மேக்ஸிமம் புஷ் பண்ணணும் தான் பார்த்துருக்காங்க.
1: இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது குறிப்பாக ஒன்று சொன்னீங்க, நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிராமத்தில் இருந்தீங்க, இந்த விளையாட்டு ஆர்வத்தினால வந்து நீங்கள் இடம்பெயர்ந்து அதை நோக்கி வந்ததாக சொல்கிறீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து உங்களை மாதிரி நேச்சுரல் டேலண்ட் இருக்குது, ஆனால் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், உங்கள் பேரண்ட் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணாங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை கேட்குற மற்ற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தர விரும்புகிறீங்க?
0: ஆக்சுவலாக பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடி டீச்சர்ஸ், அங்கே ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் முத கொண்டு எல்லாருமே அவங்க ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய அத்லெட்டுன்னு சொல்லுவோம், வேர்ல்டு வைஸாக பெரிய பெரிய அத்லெட் உசேன் போல்ட் ஆகட்டும் இல்லை ரொனால்டோ ஆகட்டும், உசேன் போல்ட்டுக்கு வந்து அவங்க பிடி சார் வந்து கைட் பண்ணனால வந்தாப்புல. அப்புறம் ரொனால்டோக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஸ்டோரி, அவங்க அப்பா அம்மா என்னதான் இருந்தாலுமே அவனுக்கு அதில் பிடிச்சிருக்கு, அவன் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால தான் இன்னைக்கு இன்ன வரைக்கும் எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுமா ரொனால்டோ உசேன் போல்ட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் அவனை என்கரேஜ் பண்ணலாம், டிஸ்என்கரேஜ் பண்ணாமல் இருக்கும். லைக் நான் ஸ்கூல் படித்தப்ப எனக்கு வந்து டிஸ்கரேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக, பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இல்லை இல்லை உனக்கு முடியும் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாங்க. ஆனால் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் ஒரு சில இடத்துல ஸ்கூல்ஸில் ஏதோ ஒரு சில இடத்துல சப்போர்ட் கிடைக்கிது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன சொல்லுவாங்க என்னோட பிடி சார் என்னை கைட் பண்ணால் தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நேஷனல் மெடல் அடித்தவங்க ஹை ஜம்பர்ஸ் அவங்கலாம் ஒரு சில பேர் எனக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தோன்னா நார்மலாக நேச்சுரலாக ஹைட்டாக இருக்கவங்க அது மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா நான் விளையாண்டுட்டு இருக்கப்போ இல்லை நீ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க, நீ பேஸ்கெட் பாலில் போ, வாலிபாலில் போ, ஹை ஜம்ப்ஸில் போ, ஏன்னா உனக்கு நேச்சுரலாகவே ஹைட்டுன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால நீ அதை யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு அதுக்கு ஒர்க் எஃபர்ட் போட்டோன்னா நீ அதில் ஷைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து இம்ப்ரூவ் பண்ணவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் நம்ம சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து எங்களோட வீட்டில் சின்ன வயசுலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா பேரண்ட்ஸும் அது மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. லைக் நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒரு பையன் விளையாட்டு எனக்கு வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது, இந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எடுத்த உடனே அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ இருக்க உலகன்றது ரொம்ப பெருசு, எல்லாத்துலேயும் கரியர் இருக்குது நம்மளுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்குது, எஜுகேஷனில் இருக்குது, எல்லாத்துலேயும் கரியர் இருக்குது. அப்படி இருக்கப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க, பிடிச்சிருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனா கண்டிப்பாக அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கரியர் இருக்கிற வரைக்குமே சரி அதில் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக அது அச்சீவ்மெண்ட்டும் வரும், அதுலேருந்து நம்ம ஷேன் ஆகும். ஸ்போர்ட்ஸ் கரியர்ன்றது எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், ஏன்னா இதில் இப்போ இன்னும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு தரமாக தகுந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறமேட்டு நேஷனல்ஸ் ஸ்டேட் மெடல் பண்ணனா அதுக்கு வந்து கேஷ் ரிவார்ட்ஸு, அது மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா கேம்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லாவே போயிட்டுருக்காங்க. முன்னே இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பாக சொல்லணும்னா முன்னே இருந்ததோட இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 1% தான் நினைக்கிறேன், இப்போ 3% போட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் கேஷ் ரிவார்ட்ஸ்லாம் அமௌண்ட் அதிகமாகிருக்காங்க. அப்புறம் வேறு வேறு கேம்ஸில் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஈவன் பிடி டீச்சர்ஸ் ஆகிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு பையன் உங்களுக்கு தெரியுது நேச்சுரலாக அவனுக்கு டேலண்ட் இருக்குது இல்லை உங்ககிட்டயே வந்து சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் பார்க்கணும். மேக்ஸிமம் அவங்களுக்கு அது எந்த இதுக்கு அகாடமியில் இல்லை எந்த கிளப்பில் சேர்த்து விட்டுனா அவன் அந்த கரியரை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி அவனை அந்த இதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணி விடணும். ஏன்னா ஸ்டார்டிங் இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் இல்லாமல் நம்ம என்ன தான் நினச்சாலுமே நம்ம வர முடியாது. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தங்களாக சப்போர்ட் இருக்கணும், வீட்டில் இருக்கணும் இல்லை இது மாதிரி

0: டீச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ் அவங்க பார்த்து கைட் பண்ணி இது மாதிரி அனுப்புனா தான். ஆனால் வந்து கிராமத்தில் இருக்கவங்களே நேச்சுரலாக நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது, வேறு வேறு ஈவெண்ட்டில் வேறு வேறு கேம்ஸ்லேயும் நேச்சுரலாக டேலண்ட் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம நாட்டுக்கோசரம் மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களுக்கோசரம் பார்க்கணும். இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெருமையாக சொல்லிட்டு போய் ஏதாவது நேஷனலுக்கு மெடல் பண்ணுறப்ப இது பண்ணுறப்ப நான் தான் அவனை சேர்த்து விட்டேன், நான் தான் என்கிட்ட கேட்டப்ப நான் தான் அவனை சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமை சொல்லணும். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வரும், நீங்கள் பிடி டீச்சராக இருக்கலாம் இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டப்போ அவங்க ஒரு லெவல் ரீச் பண்ணுறப்ப அதை உங்களை எப்பயுமே சொல்லி காமிப்பான், அப்போ வந்து உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம பையன் நம்ம அன்றைக்கி ஒழுங்கான கைட்லைன்ஸில் காட்டி விட்டோம் அதனால் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லும்பொழுது இன்னொன்று வந்து கிராமத்திலிருந்து நீங்கள் நகரத்தை நோக்கி இந்த வாய்ப்புகளுக்காக வந்திருக்கதா சொன்னீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: இன்னைக்கு அதாவது நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து ஒரு 10 வருட காலத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி மாறுபட்டுருக்கு, கிராமங்களில் இதற்கான வாய்ப்புகள் பெருகியிருக்கா இல்லை இன்னும் இது பெருகிறதுக்கு ஒரு சமூகமாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அதான் ஓவராலாக ஒரு சில இடத்துல இப்போ வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஓவராலாக அது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா இன்னும் கூட நம்ம கிராமப்புறங்களில் இருக்க அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ஒலிம்பிக் லெவலுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மெடல் பண்ணுற லெவலுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுன்னா அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தேன், இங்கே வந்து அப்புறம் ட்ரைனிங் பண்ணேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர மாதிரி இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் போக போக நம்ம எல்லாருமே நல்லா மெடல் பண்ணலாம் எல்லா கேம்ஸ்லையும்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். தருமபுரி மாவட்டம் ஒக்கினேக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாலியப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பருக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து, மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: பயனல்.
1: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971, அதிகாரம் பெருமை.
0: ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இளி ஒருவர்க்கு அகுதிரந்து வாழும் எனல்.
1: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971, அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிக்கவிருப்பது திரைகான முதல் பாடல். அரசியல் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் சுபா முட்கல், சுஜாதா ஸ்வர்ணலதா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்கள்

0: விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ், சுஜாதா பாடியுள்ள பாடல் படம் காதலுக்கு மரியாதை.

சுற்றி சுற்றி ஆசை நீந்தி தட்டுகின்றதே. மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் மின்சார கனவு படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் உன்னிமேனன், சித்ரா ஸ்ரீனிவாஸ் ஆகியோர்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாரம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கி செயல் சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 ரெயின்போ பண்பலையில் 10:00. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன். 6:30 மார்க்கெட் மந்திரா. 7:10 இளைய பாரதம்.

ஸ்டோர் இன் த வைல்டர்னஸ் காவியஸ்ரீ வழங்கும் முறை. த சைல்டு ஹூ நெவர் லெஃப்ட் உரை வழங்குபவர் பவித்ரா. வேர் நீட் மீட்ஸ் டெக்னாலஜி உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர். ஃப்ரம் தும்பா டு த ஸ்டார்ஸ் உரை வழங்குபவர் அபிஷா ஷரல். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப் பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சாக்கா விஷேக. தொடர்வது நாளை நிகழ்ச்சிகள். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு.

0: தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7/25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச இசை தினம் சிற்றுரை, டாக்டர் அன்னிபெசன்ட் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள் எம் உத்ரா எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள் உரை, வழங்குபவர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். 8:30 சர்வதேச காஃபி தினம், மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை, தொடர்ந்து திரைகானம். 9:00 அரங்கிசையில் வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து முத்துச்சிதறல். 12:10 சங்கீத சாரல், ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வில்வித்தை வீராங்கனை வஜ்ர நந்தினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை, வழங்குபவர் எஸ்தர் விமலா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்த அளவு 29°C, ஈரப்பதம் 70%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு 28.8°C, ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டி நிலவக்கூடும். மாநில அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. The Cabinet Committee on Economic Affairs today approved an increase in the minimum support prices MSPs for all mandated Rabi crops for the marketing season 2027-28. Briefing the media in New Delhi after the Union Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the decision has been taken to ensure remunerative prices for farmers for their produce. He said the highest absolute increase in MSP has been announced for safflower at 675 rupees per quintal, followed by rapeseed and mustard at 413 rupees per quintal. The minister said the MSP for lentil or masoor has been increased by 390 rupees per quintal, barley by 136 rupees, gram by 83 rupees and wheat by 25 rupees per quintal.
2: Rabi season ki MSP badhane se
3: the increase in MSP for the Rabi season will bring an additional 84,263 crore rupees to our farmers in recognition of their hard work and efforts. MSP is determined through a well-established mechanism based on the recommendations of the Commission for Agricultural Costs and Prices. The new MSP rates for the six major Rabi crops, wheat, barley, gram, lentil, rapeseed and mustard and sunflower have been approved today. This decision is in line with the government's commitment to ensuring that MSP remains at least 50% above the cost of production.
2: Us commitment ko dhyan mein rakhte hue ye naye MSP aaj approve hue.
1: The minister said the CCEA has also approved the implementation of the intelligent traffic management system project by the Delhi police at an estimated cost of over 1,789 crore rupees, inclusive of taxes. Mr. Vaishnav said the Union Cabinet today also approved the Green Energy Corridor Phase 3 scheme. It will strengthen India's intrastate transmission system to enable the evacuation of up to 135 gigawatts of renewable energy across states and Union Territories. The centre has approved procurement worth

0: முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரும் குந்தவை பிராட்டியும் பரஸ்பரம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எதையும் தான் இனி மறைக்கப் போவதில்லை அனிருத்த பிரம்மராயரிடம் என்று சொல்லி அருள்மொழிவர்மன் இறந்து போகவில்லை, அவனை கடல் கொண்டு போகவில்லை, சூடாமணி புத்தவிகாரத்தில் பத்திரமாக இருக்கிறான் என்பதை அனிருத்தரிடம் குந்தவை பிராட்டி தெரிவிக்க, அந்த விஷயத்தில் தான் குந்தவையின் எந்த விஷயத்திலும் தான் தலையிடுவதில்லை என்பதை அவர் மிகவும் நேர்த்தியாக குந்தவையிடம் அனிருத்த பிரம்மராயர் தெரிவிக்கிறார். தானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசி கொண்டிருந்ததை, அதாவது இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசி செலுத்தி ஆண்டு வந்திருப்பாள் என்ற விஷயத்தை குந்தவையிடம் அனிருத்தர் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததும் உண்மைதான். நான் பெண்ணாக பிறந்திருந்த போதிலும் என் சகோதரர்கள் மூலமாக அந்த மனோரதம் நிறைவேறும் என்ற ஆசையுடன் இருந்தேன். அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன் ஐயா. ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிடவே கூடாது என்று முடிவு செய்துவிட்டேன். பாருங்கள், என் சகோதரனை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்தேன். அதன் விபரீத பலனை பாருங்கள்.
1: ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே தாயே. பொன்னியின் செல்வனை நடுக்கடலில் காப்பாற்றிய சமுத்திரராஜன் இப்போது கரையில் பத்திரமா இருக்கும் போது தீங்கு விளைவித்து விடுவானா?

0: ஐயா, தாங்கள் உடனே என் தந்தையிடம் வந்து இவ்வாறு தைரியம் சொல்லுங்கள்.
1: ஆஹா, சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்ன? இளவரசர் சூடாமணி விஹாரத்தில் இருக்கும் செய்தி
0: நேற்று இரவுதான் சொன்னேன். சொல்லும்படியாக நேர்ந்து விட்டது.
1: ஆஹா, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். தாங்கள் செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன். தேவி, சோழ நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பாயிருக்கிறது. நேற்றடித்த புயல் காரணமாக வெளியில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஜனங்கள் ஒரே கோபமாயிருக்கிறார்கள். இளவரசரை சிறை பிடித்துக் கொண்டு வர கப்பல்கள் அனுப்பப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்கள். இளவரசரை பழுவேட்டரையர்கள்தான் கடலில் மூழ்கடித்து விட்டதாக பலர் நம்புகிறார்கள். இந்த சமயத்தில் இளவரசர் இந்த நாட்டில் இருப்பது தெரிந்தால் மக்கள் கொதித்து எழுவார்கள். இளவரசரின் தலையில் இப்போ அதே மணிமகுடத்தை சூட்டிவிட வேண்டும் என்று பெருங்கிளர்ச்சி செய்வார்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போதும் முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் பெரும்படை திரட்டிக் கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவி, சோழ நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது என்று அஞ்சுகிறேன். இந்த பெரிய சாம்ராஜ்யம் சகோதர சண்டையினால் அழிந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: என்னுடைய பிரார்த்தனையும் அதுவேதான் ஐயா. என் சகோதரர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையை நான் விட்டுவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் இப்போது எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை.
1: தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே. சக்கரவர்த்தி இன்னும் பல்லாண்டு இவ்வுலகில் வாழ வேண்டும். ஆனால் விதிவசத்தினால் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதென்றால் அன்றைய தினமே இந்த சோழ நாடு முழுவதும் ரணகளமாகிவிடும்.
0: ஐயா, அத்தகைய துர்கதி விரைவிலேயே நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயம் அதிகமாயிருக்கிறது. நேற்றிரவு சக்கரவர்த்தியின் நிலை மிக்க கவலைக்கிடமாகிவிட்டது. அதனாலேதான் அவரிடம் பொன்னியின் செல்வன் பத்திரமாயிருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஆனால் சொல்லியும் அவர் நம்பவில்லை. அவருக்கு நான் வெறுமே ஆறுதல் சொல்வதாக எண்ணிக்கொண்டார். பல வருஷங்களுக்கு முன்னால் மாண்டு போன பழிகாரி ஆவி அவருடைய புதல்வர்களின் மீது பழி வாங்குவதாக எண்ணி பிரமை கொண்டு பிதற்றுகிறார்.
1: அந்தா கடவுளே, என்ன விபரீதம்! நேற்றிரவு நடந்ததையெல்லாம் விபரமாக சொல்லுங்கள்.
0: அதற்காகத்தான் வந்தேன் ஐயா. சொல்லி தங்களிடம் யோசனை கேட்பதற்காகவே வந்தேன். முந்தடவை சுந்தர சோழர் மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக நான் வந்த சமயத்தில் சக்கரவர்த்தி எனக்கு அந்த பழைய வரலாற்றை கூறினார். ஈழ நாட்டை அடுத்த தீவில் தாம் ஒதுங்க நேர்ந்தபோது கரையர் மகள் ஒருத்தி தம்மை கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றியது பற்றி சொன்னார். பின்னர் அந்த தீவிலேயே சில மாத காலம் சொப்பன சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல அந்த பெண்ணுடன் வாழ்ந்திருந்ததை பற்றி சொன்னார். பின்னர் இந்த தஞ்சைபுரிக்கு அவர் அழைத்து வரப்பட்டதையும் கூறினார். அரண்மனை வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் மத்தியில் கரையர் மகளை பார்த்ததையும் ஆரோயர் நண்பராகிய தாங்களை விட்டு அவளை தேடிக்கொண்டு வர சொன்னதையும் தாங்கள் தேடிப்போய் திரும்பி வந்து அவள் கடலிலே விழுந்து இறந்தாள் என்று தெரிவித்ததையும் கூறினார். அது முதல் அடிக்கடி அந்த கரையர் மகள் ஆவி வடிவத்தில் வந்து தம்மை துன்புறுத்துவதாகவும் சமீப காலத்தில் அவள் வருகை அதிகமாயிருப்பதாகவும் சொன்னார்.
1: தேவி, அதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா?
0: தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமாயிருந்தபடியால் என் மனமும் மிக்க குழம்பிவிட்டது. இறந்து போனவளின் ஆவி வந்து தந்தையை தொந்தரவு படுத்துவது சித்தப்பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தேன். பிறகு யோசித்து பார்க்க வேறு சில ஐயங்கள் உண்டாயின. வானதி ஒரு நாள் இரவு சக்கரவர்த்தியின் கூக்குரலை கேட்டு போய் பார்த்தாள். பழுவூர் இளையராணி மாதிரி ஓர் உருவம் மன்னரின் எதிரில் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள். அது முதல் அந்த கரையர் மகளுக்கும் இந்த பழுவூர் இளையராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. வல்லவரையரும் அருள்மொழியும் கூறியதிலிருந்து அது உறுதியாயிற்று. ஐயா, நந்தினி தேவி ஒருவேளை அந்த கரையர் மகளின் புதல்வியாயிருக்க முடியுமா?
1: தங்களைப் போலவே நானும் ஊகிக்கத்தான் முடியும் தாயே. உருவ ஒற்றுமையை பார்த்தால் அப்படித்தான் கருத வேண்டியிருக்கும்.

0: வருகிறது. ஆனால் அதிலிருந்து மட்டும் நிச்சயிக்க முடியுமா? ஒருவேளை கரையர் மகளின் கடைசி தங்கையாக கூட நந்தினி தேவி இருக்கலாம். இதையெல்லாம் பற்றி நிச்சயமாக தெரிந்தவர்கள் இப்போது மூன்று பேர்தான் இருக்கிறார்கள்.
1: அவர்கள் யார் சுவாமி?
0: ஒருவர்தான் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்து வேதனை செய்து வருகிறது. ஆனால் அது இன்னதென்பதை அவராகச் சொன்னாலே ஒழிய நாம் தெரிந்து கொள்ள முடியாது. மகானாகிய கண்டராதித்தர் காலமாகும் தருவாயில் பெரிய பிராட்டி அதை அவரிடம் கூறினார் என்பது எனக்கு தெரியும். கண்டராதித்தர் என்னிடம் சொல்லத் தொடங்கினார். இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்குள் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது.
1: மற்ற இருவரும் யாரையா?
0: மற்ற இருவரும் வாய் பேச முடியாதவர்கள். சேந்தன் அமுதனின் அன்னையும் பெரியன்னையும் தான். இவர்களில் அமுதனுடைய அன்னையிடமிருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது. செம்பியன் மாதேவியிடம் அவள் அளவில்லாத பக்தி உள்ளவள். அந்த தேவி உயிரோடு இருக்கும் வரையில் இவள் ஒன்றும் தெரிவிக்க மாட்டாள். ஆகையினால்தான் அவளுடைய தமக்கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து வரவழைத்து அதற்காக பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தேன்.
1: ஆகா, அந்த கரையர் மகளின் பெயர் மந்தாகினியா? அவள் உயிரோடு இருப்பது தங்களுக்கு எப்போது தெரிந்தது?
0: தேவி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான்.
1: என்ன என்ன, 25 வருஷங்களாக தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை? ஐயா, அவள் இறந்துவிட்டாள் என்ற எண்ணத்தினால் என் தந்தை எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா?
0: தெரியும் தாயே, தெரியும்.
1: தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள்? அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது. பின்னர் அவர் கூறினார்,
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நந்தினி கரையர் மகள் மந்தாக்கினியின் புதல்வியா இருக்க முடியுமா? அவளுடைய கடைசி தங்கையா கூட இருக்கலாமே. இதையெல்லாம் விட 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவராக சொல்லப்படுற அனிருத்த பிரம்மராயரின் மனத்துல ஒரு போராட்டமா? ஏ, அடுத்த பகுதியில பார்க்கலாம். இந்த பகுதியில இடம்பெற்ற 2 சொற்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போது முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள்னு அனிருத்தர் கவலைப்பட்டார் அல்லவா? முகாந்திரம், இதை பல்பொருள் ஒரு மொழின்னு சொல்லணும். அதாவது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு சொல். அடிப்படை காரணம், சான்று, நியாயம், இப்படி பல பொருள்கள் உண்டு. நேயர்களுக்கு நினைவு இருக்கும், அமாவாசை ராத்திரி பள்ளிப்படை காட்டில் பூதி விக்ரமகேசரி தென்திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவிலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம். இப்படி நந்தினி சொன்னதும், தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம். இப்படி சொல்லி விளக்கம் எதிர்பார்த்தான் ரவிதாசன். நந்தினியின் விளக்கம், நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னவாகும் என்று சொல்ல முடியாது. சண்டை உண்மையாக மூடுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அதாவது உள்நாட்டு சண்டை வேண்டாம்னு பிரார்த்தனை பண்றார் அனிருத்தர், இப்ப வேண்டாம்னு திட்டம் போடுறார் பழுவூர் இளையராணி. மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. இப்படி தன் கருத்தை குந்தவை சொன்னதும், ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே என்றார் அனிருத்தர். ஆட்சேபம், மறுப்பு, எதிர்ப்பு, கண்டனம், பொருள் தெளிவாக இருக்கு. இந்த சொல்லின் பிறப்பு நம் கவனத்துக்கு உரியதாக அமையுது. பார்ப்போம். அடிப்படை அலகு ட்ரிப், இதன் பொருள் எரிதல். இதிலிருந்து வருது க்ஷேபம், சுண்டி எறிவது. ஆ என்கிற முன்னொட்டு இணைஞ்சு ஆக்ஷேபமாகி இந்த இடத்துல ஏற்க மறுத்து எதிர்ப்பது என்கிற பொருளை தருது. க்ஷேபம் என்கிற சொல் காலக்ஷேபம் ஆகும்போது காலத்தை நகர்த்துவதுன்னு பொருள் தரும். சம்க்ஷேபம் என்ற தொடரில் திரட்டி சுருக்குதல் என்ற பொருள் தரும்.

0: இப்படி நம் சொற்பரப்பை பெருக்க தூண்டுறார் ஆசிரியர்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
2: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
4: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், நேசம் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும் கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும் மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூர்

0: காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது 526 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய சூழல் காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
3: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்துவோம். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1-18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி இரவு 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறதுக்கு பல செல்லர்கள் அழைச்சிருந்திருக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர்

0: பென்குயின்ல இருந்து ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம் 21 வெள்ளி 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. முதலில் இதயக்கோவில் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? நிகழ்ச்சியின் முதலில்

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உணவு பரிசோதனையும்பாங்க. அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, நுண்கிருமிகள் எதனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும்.
0: வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து 24 என்ற படத்தில் இருந்த பாடல்

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேஷ்.
1: கேலோ இந்தியா விளையாட்டுத் திட்டத்தின் கீழ் பாரத பிரதமர் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 1500 கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தில் 80 மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக்கில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் பாரத பிரதமர் விளக்கம் அளித்ததை பயனுள்ளதாக இருந்தது என்று அங்கிருந்த மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
2: பி கஜலட்சுமி, ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து நேஷனல் லெவல் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: என் பேர் வந்து கோமதி. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து இங்க சேர்ந்திருக்கேன். நான் வந்து கபடி பிளேயர். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா திட்டத்தின்படி நேஷனல் லெவல் விளையாடணும்னு ஆசைப்படுறாரு.
1: உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேசத்திற்கான சமரசம், சமரச விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக சமரச தீர்வு திட்டம் என்று விழிப்புணர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை ஒருங்கிணைந்த நீதிமன்ற முதன்மை நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காசோலை மோசடி வழக்கு, நுகர்வோர் வழக்கு, கடன் சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை வழக்காடிகளை நேரடியாக சமரசமாக பேசி தீர்வு காணுவதற்காக இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை சமரச திட்டத்தின் மூலம் மக்களுக்கு குறைந்த நேரத்தில் மனநிறைவான தீர்வு கிடைப்பதற்கும் இதனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கான துண்டு பிரச்சுரங்களும் வழங்கப்படுகின்றன. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேரணியில் விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் 13 கிளை நீதிமன்றங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் வாராக்கடன், குடும்ப நல வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரடியாக அவர்களிடம் தீர்வு காணப்பட்டு 2839 வழக்குகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 141 வழக்குகள் வாராக்கடன் வழக்குகள் உட்பட 2164 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹23,44,57,000 தீர்வு தொகையாக வழங்கப்பட்டது. கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 41st தேசிய கண்தான இருவார விழா நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து கண்தானம் குறித்து பதாகைகளுடன் பேரணியில் சென்றன. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில், கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த

0: நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 102 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஆண்டு மட்டும் 48 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் இறப்புக்கு பிறகு 4 மணி நேரத்தில் கண் தானம் செய்தால் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் என்றும் இதனை மக்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப கண் தானம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் படிக்கும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சட்ட பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரதிதாசன் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் எம் பிரகாஷ் உள்ளிட்ட நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பட்டம் பெறும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடந்த 2023 ஆண்டு வரை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றவர்கள் 426 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டுக்கான போட்டிகள் நடக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் போட்டிகள் துவக்கி வைத்தார். இதில் பேசுகையில் தடகள போட்டிகள், குழு போட்டி என 45 வகையான போட்டிகள், பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் என ஆகிய 4 பிரிவுகளில் நடைபெறுகின்றன. இதில் திறமையை வெளிப்படுத்துவர்கள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். எனவே இதனை அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ண ஜெயந்தி விழா, கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ணாலயங்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், வீதி உலாக்கள், உரியடி விழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபாலசாமி கோவிலில் சிறப்பு தரிசனமும் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றது. இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிருஷ்ண ஆலயங்களில் உரியடி விழாக்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு கிருஷ்ண வேடம் அணிந்து உரியடி விழாவில் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள. எழுதியவர் ஜே சுரேஷ். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு

0: உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: நரேந்திர மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
0: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷான் நியமிக்கப்பட்டுள்ளார்.

0: நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இதற்கு குறைந்த அளவு விதை தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலமாக களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலமாக உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் நண்பர்களே, நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 6611-2 மற்றும் 6611 4 3 2 என்ற எண்களை தொடர்பு

கொள்ளுங்கள். மின்னஞ்சல் வாயிலாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட்டு தடுப்பூசியை போட வேண்டும். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி மேலும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 7:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி

0: பொன்னியக்கா, பொன்னியக்கா!
1: யாரு? மருதாணி வராப்புல இருக்கு?
0: ஆமாக்கா, நானே தான்.
1: என்ன விஷயம் மருதாணி?
0: ஒன்றும் இல்லைக்கா, ஊரில் இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் ஒரு லிட்டரு பால் கிடைக்குமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்.
1: அதுக்கு என்ன, வாங்கிக்கோ. ஆமாம், யார் வந்திருக்காங்க?
0: அதுவாக்கா, ஊரில் இருந்து என்னோட மாமா, அத்தை, அவங்க பசங்கள்லாம் வந்திருக்காங்க.
1: ஆமாம், உங்கள் மாமா காய்கறி பழத்தோட்டம்லாம் வச்சுருந்தாங்களே, இப்போ எல்லாம் விளைச்சல் எப்படி இருக்குது? முன்னாடியெல்லாம் மாமா ஊர்லேருந்து வந்தாலே காய்கறி பழம்னு நிறைய எடுத்துகிட்டு வந்து தருவ, இப்பெல்லாம் நீ மட்டும் வச்சுக்கிறியாக்கும்.
0: அட, நீங்கள் வேறக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமா காய்கறி பழமெல்லாம் அதிகமாக வியாபாரம் ஆகாமல் எல்லாம் அழுகி அழுகி வீணாக போகுதுன்னு சொல்கிறாரு.
1: என்ன மாதிரி தான் நீ சொல்கிற?
0: அட, ஆமாக்கா, அதை கேட்கவே எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? மனுஷன் உடஞ்சி போயிட்டாரு.
1: ஏன் மருதாணி, மாமா ஏன் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் அழுகி போகிற அளவுக்கு விடுறாங்க? அதை ஏதாவது மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம்ல?
0: என்னக்கா சொல்கிறீங்க, மதிப்பு கூட்டலா? அப்படின்னா என்ன?
1: மதிப்பு கூட்டல்னா நம்மோட உற்பத்தி பொருளை வேற வடிவத்துக்கு மாற்றி சந்தையில் விற்கிறது தான்.
0: சரியா புரியலையேக்கா?
1: இப்போ எங்கள் தோட்டத்து எலுமிச்சம் பழத்தை பழமாக கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச பழத்தை அப்படியே போட்டா வீணாதானே போகும்?
0: ஆமாக்கா, அதுல என்ன சந்தேகம்?
1: ஆனா நான் மீதி இருக்கிற எலுமிச்சம்பழத்தை ஊறுகாயா மாத்தி பாக்கெட் போட்டு மளிகை கடைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்.
0: என்னக்கா சொல்றீங்க, இது எப்பத்துல இருந்து?
1: ஆமா மருதாணி, இன்னும் சொல்ல போனா எங்க ஊறுகா நல்லா இருக்குன்னு இப்பெல்லாம் அதிகமா கேக்குறாங்கன்னா பாத்துக்கோயே.
0: ஆனா இது மாமாவுக்கு எப்படி பொருந்தும்?

0: தெரியலையாக்கா? அப்படின்னா நம்ம வானொலியில இது சம்பந்தமா சொல்ல போற விவரங்களை கேளு. நான் சொல்றதை விட அவங்க இன்னும் தெளிவா சொல்லுவாங்க.
1: ஆமாங்கா, யாரு எதை பத்தி சொல்ல போறாங்க?
0: அதுவா மருதாணி, வேளாண் விளைபொருட்கள்ல மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவத்தை பத்தி. காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க. தெளிவா கேட்டுக்கோ.
2: இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய் ஒரு பெண்கள்கிட்டையோ இல்லை விவசாயிகள்ட்டையோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பு கூட்ட பொருள்னால் சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தைப்படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். மீனில் வந்து உயர்தர புரதம் இருக்குது, ஒமேகா த்ரீ அப்படின்னு ஒரு கொழுப்பு வகை இருக்குது. அந்த கொழுப்பு வகையில் வந்துனா உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. வைட்டமின் டி இருக்குது, வைட்டமின் பி வைட்டமின்ஸில் B12 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அயோடின் சத்து, செலினியம் சத்து போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் செறிந்து காணப்படுது. தினமும் வந்து இந்த மாதிரி மீன் வகைகள் நம்ம சாப்பிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, எலும்பு வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்காக இது ரொம்ப உதவுது. இப்போ மீன்லேருந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும்னு கேட்டால், இந்த மீன் வகைகளுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து கெட்டுப்போகும் தன்மையுடையது. ஏன்னா அதில் நீர் ஆதாரம் வந்து அதிகமாக இருக்கும். எனவே உடனடியாக பனிக்கட்டிகளில் வந்து சேமித்து எடுத்து வரலாம். அது இல்லைன்னா குளிர்சாதன சங்கிலி முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது கோல்டு செயின் சொல்லுவாங்க, குளிர்சாதன சங்கிலி முறையில் தான் சுத்தம் செய்து தரமான ஒரு பாதுகாக்கும் அறைகளில் வச்சு நம்ம அதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த மீன்லேருந்து என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், மீன் ஊறுகாய் தயாரிக்கலாம், மீன்லேருந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க மீன் கட்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் விரல்கள் தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட மீன்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிக விருப்பங்கள் வந்து இளைஞர்கள் பண்ணுறாங்க, அது தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் உலர் மீன்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உலர் மீன்களில் காய வைக்கப்பட்ட மீன்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஈவன் கடலோர பகுதியில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கடலோர பகுதியில் அதிகமாக இருக்கிறது. அந்த காய வைக்கப்பட்ட மீன்களை இன்றைக்கி ஒரு கருவாடாவோ கருவாடு தொக்காவோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் ரொம்ப விரும்புகிறாங்க. அது நம்ம நாட்டினுடைய சுவையில் அது போகும்போது ஒரு 3 மாத காலங்களோ இல்லை 6 மாத காலங்களோ முறையான தரநிலை எப்படி நம்ம கொண்டு போகும்போது அனைவருமே எளிமையாக விரும்ப முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாருமே விரும்பி வாங்குகிறாங்க. ஏன் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா, இணையதளங்களில் கூட வாங்கி அதை சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து சந்தை பொருளாதாரம், மீன் சார்ந்த சந்தை பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. இப்போ மீன் சார்ந்த சந்தை பொருளாதாரத்தில் இன்னும் மெயினாக நம்ம சொல்லணும், இந்த உடனடி ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் மீன் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இப்போ வந்து வளர்ச்சி அடைந்துட்டுருக்கு. இதிலே வந்து உலக நாடுகளில் வளர்ந்து வரும் நாடுகளில் இது அதிகமாக இருந்தது. இந்தியாவிலையுமே அந்த மாதிரி உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க, அந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்போ இதில் மீனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இதோடு சேர்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, தற்சார்பு பொருளாதாரமும் மீனில் இருக்குது. மீன்லேருந்து மீன் பொருட்களை மட்டும்தான் தயாரிக்கணும் கேட்டது, மீன்லேருந்து மீன் எண்ணெய் தயாரிக்க, மீன் கழிவுகள்லேருந்து மீன் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த மீன் எண்ணெயை வந்து பார்த்தோன்னா அழகு சாதன பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகு சாதன பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. இதோடு சேர்த்து கால்சியம் தயாரிப்புகள், கால்சியம் காம்பனண்ட் இருக்குது, அது வந்து இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. உயிரி உரங்கள் இதிலிருந்து தயாரிக்கிறாங்க, அதாவது ஜீரோ வேஸ்ட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, இழப்புகளே இல்லாத ஒரு பதப்படுத்தல் முறையை இந்த மீன் வகைகளை பயன்படுத்துகிறாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை, அதாவது சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்கிற முறையை பயன்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை வரும்போது ஒரு கூடுதல் வருமானத்தை வந்து ஒரு மீனவருக்கோ இல்லை மீன்வளம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கோ நம்மளால் ஏற்படுத்தி தர முடியும். இப்போ இந்த இது மீனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலமாக செயல்படுது. இந்த நீண்டம் கடற்கரை கொண்ட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா மீன் சம்பந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும்போது இங்கே ஒரு சுய உதவி குழுக்களாக இருக்கலாம், இல்லை இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை கடலோர தொலைமுனைவோராக இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்வாதாரமாக அமையும். இந்த மாதிரி விதவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பண்ணப்படும் போது ஊட்டச்சத்து உடைய மேலாண்மையும் நம்மளால் வந்து எளிமையாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இந்த நம்ம இப்போ வரைக்கும் கால்நடைகள், வேளாண் மற்றும் மீன்வளத்தில் சார்ந்த என்னென்ன உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம், அது ஊட்டச்சத்து எவ்வளோ சேர்ந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம அடுத்து ஒரு விவசாயி இருக்கார், ஒரு தொழில் முனைவோர் இருக்கார், இதில் வந்து ஒரு குறைந்த அளவு ஒரு முதலீடு தான் இருக்குது சார், அதில் வந்து எப்படி நான் வந்து லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது, ஒரு முதலீடு அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு 50,000 ரூபா முதல் ஒரு 500,000 இருந்தால் போதும் நம்மளோட ஈஸியாக ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவை நம்ம வந்து உருவாக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தொழிலாக இருக்கட்டும், ஒரு சிறு குறு தொழிலாக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி கூட சின்னதாக கூட நம்மளால் தொடங்க முடியும். இப்படி சின்ன முதலீட்டில் வந்து அதிக வருமானம் தரக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திட்டம் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.

திட்டம், நம்ம என்ன பொருளை நம்ம எடுத்து விற்பனை செய்ய போகிறோம், நுகர்வோர் அதிகம் விரும்பும் பொருட்கள், இன்னி உலக நாடுகள் எந்த பொருளை விரும்புது, சந்தையோட இன்றைக்கியுடைய நிலவரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பொருளை வந்து நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சந்தைக்கு தேவைக்கேற்ப படிப்படியாக விரிவுபடுத்தலாம். அப்போ நம்ம ஒரு பொருளை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம பயங்கரமாக விரிவுபடுத்திக்கலாம். இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவிகே இருக்குது, அந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறையா வந்து தொழில் முனைவர் வர்றாங்க, ஒரு சின்ன முறையில் அவங்களுக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து 2-3 வருடங்களில் அதனுடைய தொழிலை விரிவுபடுத்தி அவங்களுடைய வருமானத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு தக்காளி இருக்குது, தக்காளி விளைபொருள் அதிகமாக இருக்கிற டைம் ஒன்று இருக்குது, தக்காளி கிடைக்காத ஒரு டைம் இருக்குது, தக்காளி விளைபொருள் வீழ்ச்சி அதிகமடைஞ்ச காலத்தில் 5 ரூபாய்க்கு விற்கிற தாளி, அதே தக்காளி 2-3 மாதங்களில் 100 ரூபா 120 ரூபா போகிறதுக்கான வழிகளும் இருக்குது. இந்த சமநிலையை யார் ஏற்படுத்தோன்னு கேட்டால் இந்த மதிப்பு கூட்டல், அதாவது குறைந்த அளவில் வந்து நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளியை தக்காளியாக விற்றோம் அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்குது. அந்த காலங்களில் நம்ம தக்காளியை வாங்கி அதை முறையாக ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு விற்கலாம். 500 ரூபாயிலிருந்து ஒரு தக்காளியை முறைப்படுத்தி ஒரு சாஸாவோ இல்லை தக்காளியிலிருந்து ஒரு பியூரியாவோ ஒரு தக்காளி பவுடராகவோ தயாரிக்கும் போது அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இப்படி பண்ணுறது மூலமாக ஆண்டுதோறும் கிடைக்க வைக்க முடியும். நம்மளால் தக்காளிக்கான சத்து உண்மையாகவே கிடைக்கிற மாதிரி நம்மளால் அந்த வழிமுறைகள் நம்மளால் எடுக்க முடியும். தொழில் முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியான தயாரிப்பு தேர்வு, எந்த பொருளை நம்ம பண்ண போகிறோம், எந்த முறையில் நம்ம பண்ண போகிறோம், சந்தை ஆய்வு எங்கே இதுக்கான மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ண போகிறோம். இல்லை யாருக்கு பண்ண போகிறோம், என்னோடய மதிப்புக்கான ப்ராடக்ட் குழந்தைகளை விரும்புகிறதா, இல்லை என்னோடய மதிப்பான ப்ராடக்ட் முதியவர்களை விரும்புகிறதா, இல்லை என்னோடய மதிப்புக்கான ப்ராடக்ட் பெண்களை விரும்புகிறதா. இப்போ குழந்தைகள் விரும்புகிறது அப்படின்னா என்னது, இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் என்னோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் கொஞ்சம் கலராக இருக்கணும், குழந்தை விரும்பும்படியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதை முதியவர்களை விரும்பு அப்படின்ற மாதிரினா அந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இனிப்பு சுவை கம்மியாக இருக்கணும், பெரிய விரும்பும்படி இருக்கணும்னு தேவையில்லை, அதில் சத்து செறிந்து காணப்படும். இந்த மாதிரி யாரை நோக்கி அந்த ப்ராடக்ட் நான் தயாரிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான மூலப்பொருள் இருக்கணும். தரமான ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சுத்தமான மூலப்பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க GMP அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க GHP சொல்லுவாங்க, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தர நிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து என்ன, அந்த அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரியணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது FSSI நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த தர நிர்ணய ஆணையம் என்னென்னலாம் வழிமுறை சொல்கிறாங்க, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. அதுக்கடுத்து வந்துன்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உணவு பரிசோதனையும்பாங்க, அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம் அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சரிந்து காணப்படுதுன்னு முறையாக பரிசோதனை செய்து, இல்லை நுண்கிருமிகள் அதோடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதும் இந்த தர நிர்ணய ஆணையத்தோட பரிந்துரையாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா பொதிக்கட்டுதல். பொதிக்கட்டுதல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முறையில் நம்ம பொதிக்கட்ட வேணும். பொதிக்கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தைப்படுத்துதலுடைய ஒரு முதல் படி தான் சொல்லுவேன் நான். இந்த பொதிக்கட்டுதலை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்ம உயர்த்த போகிறோம். அது பொதிக்கட்டுதல் எப்படி கட்டலான்னா ஃபுட் கிரேட் பேக்கேஜிங் சொல்லுவாங்க, அதாவது உணவு தரமான உள்ள பொருட்களை வைத்து நம்ம பொதிக்கட்டுறது, அந்த பொதிக்கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து வெற்றிட பொதிக்கட்டுதல். இந்த மாதிரி பொதிக்கட்டுதலே நிறையா வகைகள் இருக்குது, நிறையா விதங்கள் இருக்குது. அப்போ நம்மளுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்ன, எந்த பொதிக்கட்டுதல் முறையை நம்ம தேர்ந்தெடுத்தால்

அதனுடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்க முடியும், நுண்ணுயிர்களுடைய பாதிப்பு இல்லாமல் அதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்த்து, நம்ம சரியான பொதிக்கட்டுதல் முறையை பயன்படுத்துறதுக்கு வந்து அதனுடைய ஈரப்பதம், காற்று, நுண்ணுயிர் மாசுபாடு, சேதங்களை பாதுகாத்து அதில் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக நாட்கள் வந்து அது சேமித்து வைக்கப்படும் பொருளாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு முறையாக பொதி கட்டிட்டோம் அப்படின்னா பிராண்டிங் சொல்லுவாங்க. பிராண்டிங்கிறது ஒரு தயாரிப்பிற்கு தனித்துவமான அடையாளத்தை வழங்குறது. இன்னைக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் உலக நாடு லெவலில் நம்ம பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பிராண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இந்த பிராண்டிங் உருவாக்குறது எதெல்லாம் உருவாக்கலாம், கவர்ச்சிகரமான தயாரிப்புக்கு, அந்த பொருளுக்கான பேருக்கு, லோகோவுக்கு, அந்த தயாரிப்பு இருக்கக்கூடிய அந்த கலருக்கு, அந்த மேலே உள்ள கவருக்கு உருவாக்கலாம், அந்த பொருளுக்கு உருவாக்கலாம். இந்த மாதிரி நுகர்வோரின் நம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்காக நம்ம உருவாக்குறது தான் இந்த பிராண்டிங். இப்போ இந்த பிராண்டிங் உருவாக்குறதுக்கு என்ன வழிமுறைகள், ஒரு பிராண்ட் இருக்குது நம்ம நம்பி நம்பி திருப்பி போய் வாங்குவோம், ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த பிராண்ட் அப்படின்னா அதை நம்ம திருப்பி திருப்பி வாங்குறதுக்கான வழிகளை உருவாக்குறது தான் இந்த பிராண்டிங் முறைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பிராண்டிங் வந்து ஒரு முறையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்தினவங்க திருப்பி திருப்பி பயன்படுத்தி அதனுடைய மதிப்பு வந்து இன்னும் அதிகரிக்கும். ஒரு மாதத்தில் ஒரு சின்ன தொழில் முனைவர் இருக்கார், ப்ராப்பராக பிராண்டிங் வாங்கி பண்ணியிருக்காருன்னா ஒரு 50 ரூபா இந்த மாதம் லாபம் கிடைக்கும்னா, ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணி அதை நம்ம விற்றோம் அப்படின்னா 100 ரூபா அடுத்த மாதம் கிடைக்கிறதுக்கான வழி, ஏன்னா அவர் திருப்பி திருப்பி இந்த பிராண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு வாழ்றதுக்கான வழிகளை இருக்கும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதலும் இருக்குது. தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளரின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலில் நம்ம முதலில் தெரிஞ்சுக்க வேண்டியது, முறையான பேக்கேஜிங், பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணால், உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்துன்னா கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். சந்தைப்படுத்துற மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது பயன்படுத்துவோருடைய மதிப்பும் ரொம்ப அதிகரிக்கும். இன்றைக்கி சந்தைப்படுத்தல்ன்றது ஒரு எளிமையான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி இணையவழி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க ஒரு எளிமையாக ஒரு தொலைபேசி பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொருட்களை அவங்களே அவங்களுக்கான ஒரு விலையை வச்சு அந்த பொருளுக்கான ஒரு முறையான ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து இன்றைக்கி விற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இ இணையதளத்தில் மட்டும்தான் விற்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்த கம்பெனிகளையுமே நானே போய், நான் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், ப்ராப்பராக பிராண்டிங் வச்சுருக்கேன், ப்ராப்பராக தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ் வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா நானே போய் அதில் பதிவு செஞ்சு என்னோட அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை உலக நாடு வலைக்கு என்னால் வந்து எளிமையாக விற்கிறதுக்கான வழிகள் வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அந்த சந்திப்படுத்தல் முறையை நம்ம முறையாக பயன்படுத்தி நம்ம வந்து மென்மேலும் நம்மளுடைய மதிப்பை அதிகரிக்கணும். இது போக கேட்டால் சந்திப்படுத்தலுக்கு அப்புறம் முறையாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அரசு திட்டங்கள், அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து தொழில் முனைவோருக்காக வழங்குறாங்க. இதுலேயும் முறையாக எடுத்துக்கிட்டு அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இணைந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை தொழில் முனைவோர்களுக்கு வழங்குறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திட்டங்களை வந்து முக்கியமாக எடுத்துன்னு பிஎம்எஃப்மி அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பிரதான் மந்திரியோட முத்ரா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று வழங்குறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கால்நடை இயக்கம் மூலமாக கால்நடை சார்ந்த பொருட்களுக்கான மதிப்பு கூட்டலுக்கு வழங்குறாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCST அதாவது பிற்படுத்தப்பட்ட நலத்துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கருடைய வேளாண் தொழில் முனைவு திட்டம் அது மூலமாக வழங்குறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நீட்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம் வழங்குறாங்க. இது போக வந்துட்டு ஸ்டார்ட் அப் டிஎன் சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன், அது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோரில் ஒரு புதுசாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இருக்குது. இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே எளிமையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருளாக இருக்கலாம், தெரியாத பொருளாக இருக்கலாம். அப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு புதிய பொருள் நான் தயாரிச்சிருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான சந்தை பொருளாதாரம் என்ன, எங்கே வந்து இந்த பொருள்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத நமக்கு ஒரு இணைப்பை அவங்க வந்து தருவாங்க. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகப்படுத்த முடியும். இப்போ ஏற்றுமதி வாய்ப்புகள்னா உலக நாடுகளுக்கு ஒரு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து அங்கே விளையவே விளையாது, அந்த மாதிரி பொருட்களை இங்கே இருக்கிற ஒரு புதுமையான பொருள், அதாவது யூனிக்கான கேரக்டர்ஸ் உள்ள பொருள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்களை நம்ம நாடுகளில் விளைவிச்சு அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்து அங்கே நம்ம பயனடைய வைக்கலாம். இந்த மாதிரி அரசு வந்து திட்டங்கள் வழங்குவதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழில்நுட்ப பயிற்சிகளுமே நிறைய நிறுவனங்களோடு இணைந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தோடு வச்சு நம்ம தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 வருடங்களில் நம்ம முறையாக வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் சரி அந்த தொழில் முனைவரும் சரி 2-3 கட்ட லாபம் தரமாக மாற்றலாம். இப்போ பிஎம்எஃப்மின்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன், அதில் ஒரு 35% மானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் வாங்குறதுக்கும் சரி அந்த இயந்திரங்கள் செயல்பாட்டு முறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மானியம் தர்றாங்க. அதையுமே நம்ம அரசு திட்டங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் தொழில் முனைவர் உருவாக்குறதுல வேளாண் அறிவியல் திணையத்தோட

0: என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க. அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையா புரியும் விதமா சொல்லி தராங்க. இதுல வந்து மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேளாண், கால்நடை, மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோட வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இங்க முலாம்பழம் மற்றும் தர்பூசணி பழத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் தொழில் முனைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்னலாம் தயாரிக்கலாம், இன்னையோட சந்தை நிலவரம் என்ன, அந்த சந்தை நிலவரத்துக்கு தேவையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி தயாரிக்கலாம், எப்படி தர நிர்ணயம் பண்ணுறது, அதே விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அவங்களே தயாரிக்க வச்சு அதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னு தர நிர்ணயம் செஞ்சு அவங்களுக்கு நம்ம செயல் விளக்கம் நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்குறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்தல, தர கட்டுப்பாடு, எந்த உணவாக தர கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது, உணவு பாதுகாப்பு எப்படி பண்ணுறது, பொதி கட்டுதல், அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் நம்ம வழங்குறோம். எல்லா நிலைகளையுமே வழிகாட்டுதலை நம்ம வழங்குறோம். இது எப்படி நான் எல்லா நிலையிலும் சொல்கிறது அப்படின்னா, ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணையம் எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணோம்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் இது மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு. இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை விற்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். இது போக தொழில் திட்டங்களை நம்மளே அறிவிச்சு கொடுக்குறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்களை நம்ம அறிவிச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கிறோம், டிபிஐன்னு சொல்லுவாங்க, விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி படுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். இப்போ உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடுகளுக்குமே வந்துன்னா ஒரு சான்றிதழ் தேவைப்படுது. அப்போ அந்தந்த நாடுகளுக்கான சான்றிதழ் எப்படி வாங்குறது, வெளிநாடுகளுக்கு என்னென்ன சான்றிதழ் வேணும், அப்போ அந்த சான்றிதழ்கள் எப்படி வாங்குறதுன்னு நம்ம சொல்லித்தரோம், எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன சான்றிதழ் தேவைப்படுதுன்றதையும் சொல்லித்தரோம். சந்தை இணைப்புகளையுமே நம்மளால் ஏற்படுத்துறோம். சந்தை இணைப்புகள் ஏற்படுத்தும் மூலமாக எளிமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொருள் வந்து உலக நாடுகள் வரைக்கும் நம்மளால ஈஸியா எடுத்துட்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்மளால உயர்த்த முடியும்.
1: என்ன மருதாணி, வேளாண் விளை பொருட்கள்ல மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா?
2: எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டாங்க. இதையெல்லாம் உடனே மாமா கிட்ட சொல்லி மதிப்பு கூட்டல் பண்ணி வியாபாரம் பண்ண சொல்ல போறேன்.
1: அப்ப இனிமே மாமா ஊருக்கு வந்தா அவரோட மதிப்பு கூட்டு பொருட்களை அதிகமா எடுத்துட்டு வருவாரு, அப்படித்தானே?
2: நிச்சயமாக்கா.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பனை வளர்ப்போம், பயன் பெறுவோம்.
1: இந்தியாவில் பனைமரங்கள் மிகுந்த மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. மேலும் தமிழ்நிலத்தின் ஆதி அடையாளங்களில் ஒன்றாகவும் பனை திகழ்கிறது. இதன் விதை, கிழங்கு, ஓலை, ஈர்க்கு, மட்டை, நார், சாறு, பழம், மரத்தண்டு என தன்னுடைய ஒவ்வொரு பாகத்திலும் பயனை வைத்திருக்கும் மரம் பனைமரம். தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன் 30 கோடி பனைமரங்கள் இருந்தன. ஆனால் இன்று வெறும் 5 கோடிக்கும் குறைவான பனைமரங்களே உள்ளன. பழங்காலத்தில் பனைமரங்கள் விளைநிலங்களின் இயற்கை வேலியாக திகழ்ந்தன. உடலை குளிர்விக்கும் நுங்கு, பதநீர் போன்றவையும் இயற்கை இனிப்பான கருப்பட்டிக்கும் நார்ச்சத்து நிறைந்த பனங்கிழங்கிற்கும் மூலப்பொருள் பனைமரமாகும். மேலும் பனை ஓலைகள் விசிறிகளாகவும், கூடை பெட்டியாகவும், உணவு பரிமாறும் இலைகளாகவும், வேலித்தட்டுகளாகவும் பயன்பட்டன. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் செங்கல் சூளைகளுக்கும் விறகு கட்டைகளுக்காகவும் பனைமரங்கள் வெட்டப்படுவது வேதனைக்குரியது. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவுக்கு பனைமரங்கள் அழிப்பு ஒரு முக்கிய காரணமாகும். ஏனெனில் பனைமரங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைய விடாமல் காக்கக்கூடியவை. ஒரு கிணற்றை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் கடும் வறட்சி காலங்களிலும் தண்ணீர் வற்றாது என்பது சான்றோர்களின் கருத்து. தமிழக விவசாயிகள் பலரும் இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர். நாம் சாதாரணமாக நினைக்கும் பனைமரங்கள் தான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நீர் ஆதாரமாக திகழ்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் பனைமரத்தின் பயன்கள் தெரிந்துதான் அதனை வருங்கால சந்ததியினருக்காக வேலியெங்கும் நட்டு சென்றிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய எதிர்கால தலைமுறையினரின் பயன்பாட்டிற்காக பனைமரங்களை நட்டு வைக்க வேண்டும். மருத்துவ பயன்களை அறிந்து கொள்ளலாம். பனப்பூவை உலர்த்தி, கொளுத்தி, சாம்பலாக்கி, சலித்து, 1 கிராம் அளவை எடுத்து நீரில் கலந்து காலை மாலை குடித்து வர வாதக்குன்மம், நீரெரிச்சல் குணமாகும். பனங்கிழங்கை உலர்த்தி பொடித்து தேங்காய்பால் உப்பு சேர்த்து உண்டு வர உடல் வலிமை பெறும். பனங்கிழங்கை அவித்து தோல் நரம்பு நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கரப்பான், தோலரிப்பு, சீதக்கழிச்சல் ஆகியவை நீங்கும். குழந்தைகளுக்கு வெயில் காலங்களில் ஏற்படும் வேர்க்குறு நீங்குவதற்கு நுங்கை அரைத்து உடல் முழுவதும் பூசி 1/2 மணி நேரம் கழித்து குளித்து வர பூரண குணம் உண்டாகும். பனைவெல்லம் உடல் வெப்பம் தணிக்கும், பித்தம் தணிக்கும். பனம் கொட்டையில் உள்ள சீம்பு அமிர்தத்துக்கு ஒப்பானது. இதனை உண்டு வர உடல் காயகல்பமாகும். பனம்பழம் சாப்பிட்டு வந்தால் கண்களில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கி பார்வை பலம் பெறும். பனை தெளிவு நீரானது மிகுந்த தாகம் நீங்கி உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றி உடலுக்கு குளிர்ச்சி தரும். பனை ஓலையை கருக்கி தேங்காய் எண்ணெயை விட்டு கலக்கி பூசினால் ஆறாத புண்களும் ஆறிவிடும். புதுச்சட்டியில் 10 கிராம் மிளகை சாம்பல் நிறமாக வறுத்து 5 கிராம் சீரகம் பொறித்து இவற்றை 1 லிட்டர் நீர் விட்டு 125 மில்லி லிட்டர் அளவுக்கு சுண்ட காய்ச்சி வடிகட்டி பசும்பால் சேர்த்து பனங்கல்கண்டு கலந்து குடித்து வர நீர்க்கடுப்பு, நீரெரிச்சல் ஆகியவை நீங்கும். இம்மரத்திற்கு நம்முடைய உணவு மற்றும் மருந்து கலாச்சாரத்திலும் முக்கிய பங்கு இருக்கிறது. நுங்கு, பனைவெல்லம், பனங்கற்கண்டு ஆகியவை இன்றும் மக்களின் நேரடி பயன்பாட்டில் இருக்கிறது. கூரை விசிறி துடைப்பம், கயிறு, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு ஆகிய பயன்பாடுகளில் இதன் பங்கு தற்போது குறைந்துவிட்டது. விளைநிலங்கள் வீடு கட்டும் பிளாட்டுகளாக மாறியதன் விளைவாக பனைமரங்கள் அழிக்கப்பட்டன. நமது வருங்கால சந்ததியினருக்கு பனையின் பயன்களை உணரச் செய்வது தமிழர்களின் முக்கிய கடமையாகும். வேளாண் சமூகத்திற்கு இயல்பான ஒரு துணை வருவாயை பனைமரம் கொடுத்தாலும் தென்னை அளவுக்கு பனையின் முக்கியத்துவத்தை நம் சமூகம் உணரவில்லை. இதன் விளைவாக நிறைய இடங்களில் பனைமரங்கள் அழிக்கப்படுகின்றன. பனைமரங்கள் தமிழகமெங்கும் நடுவது குறித்து மக்களிடையே

விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இது வெறுமனே மரம் வளர்ப்பு பணியை மேற்கொள்ளாமல் பனையின் பயன்கள் குறித்து சமூக அக்கறை ஏற்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் இயற்கை அரண்களாக பனை மரத்தை பயன்படுத்தும் புத்தியை மக்களிடையே பரப்ப வேண்டும். பனை பாரம்பரியம் தொடரட்டும், தமிழரின் அடையாளம் நிலைத்திருக்கட்டும் என்று பாடுபட விவசாயிகள் முன்வர வேண்டும். இவ்வளவு மருத்துவ தன்மை வாய்ந்த பனை மரத்தை வெட்டுவதை தடுங்கள், தவிருங்கள். பனை வளர்ப்போம், பயன்பெறுவோம். வருங்கால சந்ததியினருக்கு வளமான தமிழகத்தை உருவாக்குவோம்.

0: அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை

யும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு

0: சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலம் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இது திரைகாணம் அளிக்கும் நேரம். முதல் பாடல் ஆவாரம்பு படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 8:26 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடல் மீரா படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் KJ யேசுதாஸ், சித்ரா.

நேரம் 8:38 15 நொடி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் சின்னத்தாய் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் இளையராஜா.

0: for marketing season 2027-28. Clears 5,548 crore rupee procurement of major pulses and oil seeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current Kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களை சொன்னீங்க, உண்மை. அப்போ அவருடைய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பார்வையோடு தான் வந்து அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டு மரம் நட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க நாட்டிலையும் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கூட இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்றது வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நாம் அனைவருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அந்த இலக்கு அப்படின்றது ஆனால் சாதாரணமான இலக்கு இல்லை. அதற்காக வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிவைத்து வந்து திட்டங்கள் தீட்டப்படுறது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திட்டங்கள் தீட்டப்படுது. அதை வந்து நீங்கள் எப்படி பாருங்க?
5: ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப முக்கியமான ஒரு சுயசார்பு இந்தியா. ஸோ இதை வந்து 2017-18 ஆரம்பிச்சு 2019 ரொம்ப பெரிய வடிவம் பெறுது. ஸோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து பெருசாக எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. கோவிட் பெருந்தொற்றும் போது நாம் ஒரு வேளை அந்த தடுப்பு ஊசியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நான் இன்றி அஞ்சுகிறேன். கோவிட் பெருந்தொற்றும் போது இந்தியா சுயசார்பு இந்தியாவின் அந்த தடுப்பு ஊசியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அசாதாரண சூழ்நிலையை நம்ம வந்து எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயத்தை இலவசமாகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தடுப்பூசி கொடுத்தோம். அந்த தடுப்பூசியின் வெற்றி சுயசார்பு இந்தியாவின் வெற்றி. அது போல் பல்வேறு விஷயங்கள் இந்தியா வெற்றி அடைந்து வருகிறது. இன்றைக்கி இராணுவ தளவாடங்களில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர் சொன்னார், சின்னதாக இருக்கணும், மின் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அது வந்து போர்ட்டபிளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி இந்தியாவுடைய இராணுவம் வாங்குவதற்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் உலகத்தில் இருக்க முக்கியமான எல்லா நாடுகளுமே இந்த சின்னதாக போர்ட்டபிளாக மின் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரோன்களால் ஆளப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்து இருக்கிறோம். இந்தியாவே வந்து சுயசார்பு இந்தியாவின் கீழ் எந்த ஒரு நாட்டோடைய தளவாடங்களும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராடக்டாக நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம். ஆனால் இதுக்கான விதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாரத பிரதமரின் முக்கியமான ஒரு திட்டத்தில் சுயசார்பு இந்தியான்ற திட்டத்தின் கீழாக முக்கியமாக இந்திய மாணவர்களையும் இந்திய அறிவாளிகளையும் நம்பி நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சுயசார்பு இந்தியா. ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்றத போய் நம்மளால் முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை தட்டி ஸ்டெயிட்டாக ஆச்சரியக்குறி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இந்த டெக்னாலஜி எதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆயுதம் செய்வோம் அப்படின்றத சொன்னோம். ஆனால் ஆயுதத்தை ஏற்றுமதியும் செய்வோம். இப்போ நம்ம ஆயுதத்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து பூட்ஸ் கூட நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இராணுவ வீரர்களுக்கான காலணிகள் கூட வெளியிலிருந்து வந்தது அப்படின்றதான் நிலை. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுறோம். பல்வேறு நாடுகள் நம்மிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கிக்கின்றன. அதே மாதிரி படிப்பு அதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் ஏஐ இந்தியாவுடைய சொத்தாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஐ பாலிசின்றதில் இப்போ தான் எல்லா நாடுகளுக்கும் அந்த பயம் வந்து மூழ்கிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது ஏஐ பாலிசி 2017 ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பழசு. நம்ம முதல்லேருந்தே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எப்போ வந்து வெளிப்படுத்தணுமோ அப்போ நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது எல்லாமே

0: நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சுயசார்பு இந்தியாவை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் வளர்ந்தது. இனிமேல் ஸ்பேஸ் டெக் இப்போ தான் டேக் ஓவர் பண்ணுது. இப்போ நம்ம தனியார் மயமாக்கல் அப்படின்றதுல இந்தியாவுடைய தொழில்துறை வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கும் நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிறோம். நாம வந்து குறைவான பணத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து பலர் சாதிக்க முடியாது, வளர்ந்த நாடுகள் சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம், இனிமேல் சாதிப்போம். அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான வழிநடத்துதல் அப்படின்றது வந்து பாரத பிரதமருடைய, நான் சொல்ல 2017-18 கொண்டு வந்த சுயசார்பு இந்தியாவுடைய திட்டத்தின் கீழ் வந்தது. இந்த விக்சித் பாரத் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லாக வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பாருடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம 2048 நம்ம பார்ப்போம். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பல்வேறு துறைகளில் விழுது விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சக்ஸஸ் பார்ப்போம். ஆனால் இதற்கான முதல் அந்த முன்னெடுப்பு, அந்த தொலைநோக்கு பார்வையாக வைத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ன்றது நான் சுயசார்பு இந்தியாவை தான் பார்க்கிறேன். அது பல்வேறு திட்டங்கள் வந்தாலும் இதற்கு நாம் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இனிமேலும் நாம் கொடுப்போம். அதோடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்க பேச்சில் வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியா இயக்கம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்ட் அப்ஸை பத்தி வந்து குறிப்பிட்டீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறது, குறிப்பா மகளிர் தொழில் முனைவோரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது பிரதமருடைய எண்ணத்துல இருந்த அந்த இலக்கு அப்படின்றது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும் அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வளரணும். இன்னொன்னு, எல்லோருமே வந்து வேலை வந்து கேட்கறவங்களா இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிரதமர் வந்து இதை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. 22 கோடி மக்களை நாம் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே எடுத்திருக்கோம். இது வந்து 12 வருஷத்துடைய சாதனை பண்ணுறது. இதை நாம் சொல்லலை, இது IMF-ஓட வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் சொல்கிறது. என்னென்னா 22 கோடி மக்களை, இதை நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து பாரத பிரதமரை அறிமுகம் செய்து வைக்கிறார் அவருடைய நாட்டில்.
1: 25 கோடி
0: மக்கள். ஸோ முதல்ல ஒரு 22, அப்புறம் இப்போ 25. ஸோ ஆனால் அவர் முதல்ல சொல்லும் போது ஒரு பிரதமர் சொல்லும் 22 கோடி அப்படின்றத சொல்லி அவர் வெளியில் எடுத்தாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைந்த வளர்ச்சின்றதை விட இந்த நாரி சக்தி, முக்கியமாக பெண்கள் சார்ந்து வள குடும்பங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் பெண்களை முன்னேற்றக்கூடிய, முக்கியமாக பெண்களை முக்கியத்துவம் படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதில் தொழில் முனைவோருக்கான லோன்ஸ், அது முத்ரா லோன்ஸாக இருக்கலாம், இல்லை பல்வேறு திட்டங்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே
1: பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து
0: பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்களில் பெண்களை மையப்படுத்தி, அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடுப்பு தான் நிறைய பேர், இப்போ வந்து எல்லா வீட்லையும் கேஸ், அதில் கேஸை வந்து இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கறது என்னென்னா, ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது. அதில் இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டில் ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஒரு இது வச்சுருந்தீங்க, ஸோ அதை விட்டு கொடுங்க, இல்லாதவங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு நம்ம போய் சொன்னால் இந்தியா எடுத்துக்கும். ஆனால் அது யார் சொல்கிறா எப்படி சொன்னால் எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணுன்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொன்னார். அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து கேஸ் எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் மானியம் வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுங்க. நம்ம அந்த கடந்து வந்த பாதை வந்து சாதாரணமான பாதை கிடையாது. அந்த சமயத்தில் நான் சொல்கிறது 2016-24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாம் வந்து ஈரான்கிட்ட வந்து கடன் வச்சுருந்தோம் இந்த ஆயில் அந்த கேஸ் விஷயமாக. அந்த சமயத்தில் தான் பாரத பிரதமர் பொறுப்பேற்கிறார். இன்றைக்கி வந்து நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே வருது. உலகத்தில் அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. கேஸ் வந்து பல்வேறு நாடுகளில் 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் 6 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். இதில் வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்க்க முடியும். ஸோ மற்ற நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு, பெரிய நாடுகள் வளர்ச்சியான நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏறும் போது நாம் அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளுடைய நூத் பாப்புலேஷன் அதிகம், கொள்முதல் நம்ம அதிகமாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரையுமே உபயோகப்படுத்தி வச்சுட்டோம். பெண்களுக்கு சார்ந்த கொண்டு வந்து வச்சுட்ட பிறகு நீங்கள் திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒன்று. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 என்னால் பிரிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவர் பெண்களை முன்னிறுத்தி தான், அவர் அதாவது குடும்பத்தை முன்னிறுத்தி முக்கியமாக
1: பெண்கள்னும் போது பெண் குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிச்சிருது சார். என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், அவர்கள் கல்வி கற்பிப்போம். அதாவது

0: பேட்டி பாடாவோ பச்சாவோ பேட்டி பாடாவோ
1: அப்படின்னா கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தா எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் கருத்தை வந்து மனதுல வைத்துதான் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுது. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து குறிப்பிட நமக்கு வந்து தோணுது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க, மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் வந்து தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம நிறைய கண்டுபிடிப்பாளர்களாவும் வந்து ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரோவோட திட்டங்கள்ல திட்ட இயக்குநர்களா வந்து
0: எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். அதாவது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உள்ள போய் இவங்க தான் அப்படின்றது இல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அவங்களே லேடர்ல ஈஸியா மேல வருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல திட்டமா இருக்கும். அதுதான் அது பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மானியமா இருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த முன்னெடுப்பா இருக்க செல்வம் திட்டமா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒரு அந்த டச் இருக்கு. அதாவது அந்த தாய் அப்படின்றதுலேருந்து மகளிர் அப்படின்னு பெண்கள் அப்படின்றது இருக்கும். அவருடைய எண்ணம் வந்து ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தினர் முன்னேற்றம், குடும்பத்தை முன்னேறிச்சுன்னா அந்த சொசைட்டியை முன்னேறுன்றது இந்தியா வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சொசைட்டியல் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணுறாரு ஒரு அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11 இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த ஜிடிபி குரோத்ல வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: போயிட்டு இருக்கோம், 4 வந்துட்டோம். ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்கிற நாடுகளில் யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துறதே இல்லை. பேசும்போதெல்லாம் பேசுவாங்க நம்மளுடைய இப்போ குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, அதுதான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்லேருந்து பல்வேறு கடைக்கோடி மகளிருக்கான ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதை செய்து காட்டுகிறார், சாதிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா.
1: தொழில் முனைவோர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து அரசு வந்து செவ்வனே வந்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதற்கான அந்த கடன் உதவி, அப்புறம் வந்து உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கமளித்து இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. முத்ரா லோன் வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு முக்கியமான ஒரு திட்டம். பாரத பிரதமர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களில் முக்கியமாக எல்லா திட்டங்கள்லையும் சரி, முத்ரா திட்டத்தில் தமிழ்நாடு தான் முதல்ல பலன் பெற்றது. 25 முக்கியமாக கடைசியாக 12 அவர் கொண்டு வந்த திட்டத்தில் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரி தான், அந்த ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.
1: முத்ரா லோன்ஸ் பத்தி சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம்னு சொல்லிட்டு தனியா செயல்படுத்தி, சிறு சிறு வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கான கடனுதவி அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் பெற வச்சிருக்கு சார்?
0: நிறைய பேர் பலனடைஞ்சவங்க எனக்கே தெரியும். ஸோ ரொம்ப கடினமான காலங்களை கடத்தும் பொழுது இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்குன்ற.
1: நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு? மூத்த குடிமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தனியாக வந்து 500,000 காப்பீடு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஒன்று லைஃப், இன்னொன்று ஹெல்த். இது ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் எவ்ரி ஒன். வயசு வித்தியாசம் இல்லாமல் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்குது. பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் சொல்கிறது இப்போல்லாம் இல்லை, 2015-16 வந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தான் நீங்கள் சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே, ப்ளஸ் இந்த ஓல்டேஜ் கார்டும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மொத்தம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், ஸோ அதுக்கான இன்சூரன்ஸை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வந்து அதை பெற முடியும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசா எதுவுமே கொடுக்காமலே நம்மளால் வந்து அந்த உதவியை நம்மளால் பெற முடியும். இது வந்து வயது முதிர்ந்தவருக்கும் சரி, நிதி இல்லாத செக்டர்ஸில் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கௌரவமான இடத்தில் இந்தியாவில் குடிமகன்களை வைக்கக்கூடிய திட்டமாக தான் இது ரெண்டும் நான் பார்க்குறேன்.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார், மிக்க நன்றி.
0: ஜெயின் வந்தே மாத்திரம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும்

0: ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சிதம்பர நடராஜ மாஸ்ரயேகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வழி மறைத்திருக்குதே என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், நாட்டக்குறிஞ்சிராகும் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:56 நிமிடம் ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா நீயட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக அம்பா நின்னு நேர நம்மிதி சின்ன கிருஷ்ணதாசர் இயற்றியது ராகமாளிகை ரூபகதாளம்.

你唱你不美丽给你生你麻烦你麻烦你唱你给你生你你唱你不美丽你唱你不美丽你美丽不美丽不唱你你唱

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சுகுணா விரதாச்சாரி அவர்களின் பாட்டிடம் பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, 10:45 வரை வாத்திய விருந்தை கேட்போமா?

இதுவரை வாத்திய விருந்த இடம் பெற கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் ஏணிப்படிகள் படத்திற்காக பி. சுசீலா குரலில்

நேரம் 10:54. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜனனி குரல்களில் எனக்காக காத்திரு படப்பாடல்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 36.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.7 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.3 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 87%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.6 டிகிரி அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 77%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு சர்வதேச இசை தினம் சிற்றுரை, டாக்டர் அன்னிபெசன் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. நகர் வலத்தில் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள், எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்தி. கோவை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். 8:30 சர்வதேச காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை, தொடர்ந்து திரைகாணம் ஆகியன இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் லக்பதி தீதி ஸ்கீம், மகளிர்குழு பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வில்வித்தை வீராங்கனை வஜ்ரநந்தினி அவர்களுடன் நேர்முகம். தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை வழங்குபவர் எஸ்தர் விமலா அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடக மலர், விட்ட கதை தொட்ட கதை, எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்துள்ளவர்கள் ரவி சுப்பிரமணியன், அகஸ்டோ, கீதா, லோகபாபு, சுகவனேஸ்வரன், அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். 10:00 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.